ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்வர்ணா மாதம் 2ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி திங்கள் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் நியூஸ் அண்ட் ஆர் செயலிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களிசை ராகம் ஆபோகி.

இனி குறளமுதம். அதிகாரம் 3. நீத்தார் பொறுமை. முதற்குறள். ஒழுக்கத்து நீத்தார் பொறுமை விழிப்பது வேண்டும் பணுவல் துணை. ஒழுக்க நெறியில் நிற்கும் துறவியரின் உயர்வை நீதிநூல்கள் போற்றி

0: Cum?
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்றிடம் பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 தமிழ் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம். நிறைவாக உணவே உன்னதம். குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். காலை 8:15 மற்றும் 12:05, 1:05, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 மாலை 6:05 9 மணிக்கு மற்றும் 11:05 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். உதகை உழவர் சந்தை காய்கறி விலையிலும் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், நேர் விருப்பம், எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன், உங்கள் அனுபவம். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கு எடுப்பு முறைகள் குறித்த தகவல்கள். பிற்பகல் 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் எண்ணங்களின் வலிமை என்ற தலைப்பில் தமிழ் உரையும் பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கடலோர குருவிகள் என்ற நூல் குறித்த விமர்சனம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளால் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார்? 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:29 மாநில செய்திகள். 6:41 பெட்டதகம்லு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து விவசாயி குமார் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் கணிசம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: மணிக்கு பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம்.

0: இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that over the past 2.5 months since the paper leak incident, several steps have been taken. The culprits have been arrested and are in jail. In a video message last night, Mr. Modi said, government's foremost responsibility was to ensure that students did not lose an academic year and it was essential to conduct the examinations immediately.
2: I know that the paper leak is not a normal issue. लाखों विद्यार्थी और उनके अभिभावकों के लिए बहुत ही पीड़ादायक है और इसलिए पेपर लीक घटना से अब तक पिछले 2.5 महीनों में अनेक विहित कदम उठाए गए, गुनहगारों को पकड़ा गया है, वे जेल में पड़े हैं। हमारा सबसे महत्वपूर्ण जिम्मा था कि विद्यार्थियों का एक वर्ष बर्बाद न हो। सरकार ने अभी कम से कम समय में 22 लाख जितने विद्यार्थियों के एग्जाम हो जाए इसका प्रबंध किया।
1: The Prime Minister said yesterday he directed the departments to prepare a proposal for fast-track courts. He said the departments worked continuously and submitted the draft to him late last night. Mr. Modi said this draft, which includes provisions for fast-track courts and stringent punishment, will be discussed by the Cabinet today. He said after incorporating the suggestions of Cabinet colleagues, it will be given its final shape. The Prime Minister said as the second week of Parliament begins on Monday, government will make every effort to get this bill passed by the House at the earliest. Activist Sonam Wangchuk has ended his hunger strike after 26 days at a private hospital in Gurugram last night in the presence of Union Ministers J.P. Nadda and Jitendra Singh. Wangchuk's wife, Geetanjali Angmo, and senior leaders of Apex body of Leh Ladakh were also present at the hospital. Earlier, 65 members of parliament from different political parties had visited or signed letters urging him to break the fast. Mr. Wangchuk said this was done after long negotiations on various conditions. He urged everyone to stay very vigilant about not allowing violence of any kind anywhere. Meanwhile, Prime Minister Modi has urged Mr. Wangchuk to follow his daily routine as advised by the doctors and regain his previous weight as soon as possible. The Delhi High Court has constituted a new fast-track court with immediate effect to hear cases under the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. In a notification, the High Court said the court of Officer Anu Grover Baliga at the Rouse Avenue Court will function as a specially designated fast-track court to hear the cases under the Public Examinations Act along with the connected offences. The move is aimed at ensuring the expeditious adjudication of cases related to unfair practices in public examinations. The notification came hours after Prime Minister Narendra Modi announced that the centre had decided to establish fast-track court to ensure swift and stringent punishment for those involved in the examination paper leaks. Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that 17 metro stations will be closed from 7:30 a.m. today till further instructions due to security reasons in the national capital. These include Lok Kalyan Marg, Rajiv Chowk, Patel Chowk, Ramakrishna Ashram Marg, Barakhamba Road, Supreme Court, Seva Teerth, Janpath, Jhandewalan, Mandi House, Central Secretariat, ITO, Delhi Gate, Indraprastha, Khan Market, Jorbagh, and Shivaji Stadium. However, DMRC noted that the interchange facility will remain available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. The centre has appointed secretaries in different ministries and departments. Vineet Joshi, who is presently Secretary, Higher Education in Ministry of Education, has been appointed as the Secretary, Ministry of Panchayati Raj. Naresh Pal Gangwar will be the new Secretary, Higher Education. T.K. Anil Kumar will be the Secretary, School Education and Literacy. The Appointment Committee of the Cabinet approved these appointments. And that is the end of this news bulletin.
0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்லவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பராமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். அருளிசை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்களே, இன்று சர்வதேச சுய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சுய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கவும் 2011 சர்வதேச சுய பாதுகாப்பு அறக்கட்டளையால் இந்த தினம் தொடங்கப்பட்டது. வாரத்தின் 7 நாட்களும் நாளின் 24 மணி நேரமும் சுய பாதுகாப்பு அவசியம் என்பதை உணர்த்தும் குறியீடாகவே 7வது மாதத்தின் 24ஆம் தேதி இத்தினமாக கொண்டாடப்படுகிறது. முறையான உணவு பழக்கம், போதிய உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி

0: இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்றிரு வேலும் புதுமணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: அறுவடை ஆகாது, குளிர்ந்தா வந்து அதுக்கு முன்னா ஆகும். ஏ கிரேட் எடுக்கிற மாதிரினா 2 மாசத்துல போய் எடுக்கலாம். அதே கொஞ்சம் வளரணும்னா 3 மாசம் கிட்டத்தட்ட ஆகுங்க. அதே நீர் சத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா 2 மாசத்துலயே வளர்ந்து வந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஏ கிரேட் போய் எடுத்துடலாங்க.
3: ஏ கிரேடு பி கிரேடு அப்படிங்கறதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, இதை வந்து எப்படி நம்ம தரம் பிரிக்கலாம்?
2: ஏ கிரேடுங்கிறது ரொம்ப கொழுந்தா இருக்கும், கையில தொட்டாலும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். பி கிரேடு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முரட்டுத்தனமா கொஞ்சம் இதா இருக்குங்க, நல்லா இதாக இருக்காது, அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும், அவ்வளவுதாங்க.
3: இப்போ கவாத்து பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கையில எடுக்கிற முறை அப்புறம் மெஷின்ல எடுக்கிற முறைன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப கையில எடுக்கும் போது என்னென்ன வகையில வந்து பயனடையும், இப்ப மெஷின்ல எடுக்கும் போது எப்படி, அதோடைய நன்மை தீமைகள் பத்தி சொல்லுங்க.
2: இது வந்து கையில எடுத்தோம்னா செடிகள் வந்து நல்லா வளரக்கூடிய இது வருதுங்க, நல்லா வந்துடும். 10-15 நாள்லயே நம்மளுக்கு தெளிஞ்சு வரும் அந்த இது இருக்கு. அதே வந்து கத்தியில் எடுத்தாலும் ஓரளவுக்கு வருங்க. அது மிஷினில் எடுத்தால் நம்ம அந்த இதோ செங்காம்போடு வந்துடுதுங்களா, அது கொஞ்சம் லேட் ஆகுங்க எடுக்கிறதுக்கு. அதுதான் இது கையில் எடுத்தால் தான் நன்மை, நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
3: இப்போ பொதுவாக வந்து கையில் எடுக்கிற முறை வந்து இருக்குங்களா இல்லை எப்படிங்க?
2: இருக்குங்க. அது பெரிய பெரிய இப்போ நம்ம 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஆள் தட்டுப்பாடுனால தான் அந்த மிஷினெல்லாம் போட வேண்டியது இருக்கு, இல்லைன்னா கையில எடுக்கலாம், ஆளு கிடைக்காது, அப்புறம் கிரேடே மாறிடும்.
1: இன்னும் தன்னுடைய பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கால்நடைகள், மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும் விலங்குகளை வெயிலில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். ஃபர்ஃபியோ ரோசிலியாம் லிலிசானம் 5 கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது கிளாரோ தாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டை ஆக்சைடு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு. இரண்டு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். மோசமான வடிகால் மற்றும் பருவ மழையால் வாய்க்காலில் தண்ணீர் தேங்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்க

0: தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2 முதல் 5 வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம். அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கத்து இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும் போது இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு

0: பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
3: நான் சந்தித்த மிக சிறந்த ஆளுமைகளை வந்து சண்முகம் ஐயா ஒருத்தர் இருக்காரு, ஈரநிற தலைவர். நான் இங்க வந்து குஞ்சப்பனை கிராமத்துக்கு எனக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னாரு. நான் இங்கிருந்து போனேன். மழை இல்லையே ஐயா அப்படின்னு. ஆமா, மழை எல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப வறட்சியா தான் இருக்கும் அப்படின்னு போகும்போது கோழித்துறைக்கு நடந்து போறோம். கோழித்துறை போகும்போது ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு. ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா, இது போட்டோ எடுத்துட்டுமா அப்படின்னு நானு கேட்டோன்னு, எடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போட்டோ எடுத்து திரும்பினேன். அப்போ தண்ணீரை நம்ம வந்து வணங்கணும், இது வந்து எங்க அப்பா சொன்னாரு அப்படின்ட்டு அந்த ஆறுல இறங்கி அந்த தண்ணீர்ட்ட வந்து கேக்குறாங்க, நான் இந்த கிராமத்தை கடந்து போறேன், எனக்கு மிகப்பெரிய உதவி வேணும், இந்த உலகத்துல எல்லா சக்திகளுமே நீர்ல தான் இருக்கு, அந்த நீருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தார் ஐயா. அப்போ ரொம்ப தூரம் நடக்கணும், அப்படியே போகும்போது ஐயா இது எப்படி இந்த தண்ணீருக்கும் ஆற்றுக்கும் நன்றி சொல்றீங்கன்னு, இது ஒரு பெரிய கதையே இருக்கும் தெரியுமா அப்படின்னாரு. தெரியலங்கய்யா, நீர் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க, வானத்திலேருந்து பிரிஞ்சு. இதெல்லாம் வந்து அவங்க ஐயா வந்து மாலை நேரத்தில் நெருப்பு மூட்டி எல்லாம் உட்காந்துருக்கும் போது சொல்லுவாங்களாம். வானத்திலேருந்து மழையாக வந்த மேகங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து மழையாக இருக்கும், மழை வந்து பெய்யும், அப்போ வந்து அந்த மழை வந்து பூமிக்குள்ளே போய் நிற்கும், அங்கேருந்து சின்ன சின்ன ஊற்றுக்கண்களில் வந்து அதை வந்து வந்து சிற்றோடையாக ஆறாக அப்படி போகும், பெரிய சமுத்திரத்துல போய் சேரும். இப்படி இருக்கும்போது அந்த பெய்த மழை தொகை மண்ணில் பட்டு ஒரு மண் உள்வாங்கி நல்ல எண்ணங்களை தாண்டி வரும். அதனாலதான் காடுகள்ல வந்து மலைகளையும் ஆறுகளையும் அருவிகளையும் கடந்து வர தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கு. தண்ணீரை வந்து நம்ம தாண்டி போறனா கூட உன்னை தாண்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டுட்டு தண்ணீரை தாண்டுவாங்களாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பழங்குடி தலைவர் எனக்கு வந்து சொன்ன விஷயங்கள் வந்து என்ன உள்ளார்ந்த நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. தண்ணீரை பற்றியும், தண்ணீரை மதிக்க வேண்டும் என்ற பற்றியும், ஆறுகளையும் அருவிகளையும் நீர் ஊற்றுகளையும் நம்ம வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும்ட்டு இது மூலமா தெரிஞ்சு. இவங்க அப்பா அம்மா எல்லாம் இவரை உட்கார வச்சு குழந்தை பருவத்தில் இருக்கும்போதோ இயற்கையும் மரங்களையும் தாவரங்களையும் தண்ணீரையும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அழகான தகவல்களையும் இதெல்லாமே ஒரு அழகான சின்ன கதை மூலயமாவும் எங்க அப்பா சொன்னாரு, எல்லாம் திண்ணையில உட்காந்துருக்கோம், கதைகளை சொல்லுவாங்க தினந்தோறும், அவர்கள் பார்த்து வந்த விஷயங்களை வந்து சின்ன சின்ன கதைகளா எங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த கதைகளை தான் அவங்களுக்கு சொன்னேன்ட்டு இருளர் சமூகத்தை சேர்ந்த சண்முக ஐயா எனக்கு சொன்னாரு. அவர்கிட்ட உள்வாங்கின விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது போன்ற நல்ல தகவல்களையும் பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறையில் நடைபெற்ற நல்ல நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை பேரானந்தம் கொள்கின்றேன். எதிர்வரும் நாட்களிலும் இது போன்ற சிறந்த தொழில் கதைகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
4: வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பது என்று விரதம் பூண்டேன். ஆனால் நான் மேற்கொண்ட காரியம் எவ்வளவு மகத்தானது, கடுமையானது என்பதை அப்பொழுது நான் உணரவில்லை. அதிலுள்ள கஷ்டங்கள் இன்றும் கூட என் எதிரே மிரட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த விரதத்தின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் எனக்கு நன்றாக புலனாகிக் கொண்டு வருகிறது. பிரம்மச்சரியம் இல்லாத வாழ்க்கை சாரமற்றதாகவும் மிருகத்தனமாகவும் எனக்கு தோன்றுகிறது. மிருகத்திற்கு இயற்கையிலேயே புலனடக்கம் என்பது இன்னதென்று தெரியாது. இதற்குரிய சக்தி இருப்பதால் புலனடக்கத்தை அனுசரிக்கும் வரையிலும் மனிதன் மனிதனாக இருக்கின்றான்.
5: பிரம்மச்சரியத்தின் பெருமையை குறித்து நமது மத நூல்களில் புகழ்ந்து கூறப்பட்டிருப்பதெல்லாம் மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பதாக முன்பெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பிரம்மச்சரியத்தை குறித்து நாளுக்கு நாள் நான் தெளிவடைந்து வருவதால் சமய நூல்கள் கூறுவதெல்லாம் சரியானவையே என்பதையும் அனுபவத்தில் கண்டு கூறப்பட்ட உண்மைகள் என்பதையும் என்று காண்கிறேன். எவ்வளவோ அற்புதமான சக்தியுடையதான பிரம்மச்சரியம் எளிதான காரியமும் அன்று என்பதையும் கண்டேன். அது நிச்சயமாக உடலை பற்றிய விஷயம் மாத்திரம் அல்ல, உடலின் அடக்கத்தோடு அது ஆரம்பமாகிறது. ஆனால் அதோடு அது முடிந்து விடுவதில்லை. பூரணமான பிரம்மச்சரியம் அசுத்தமான எண்ணத்திற்கே இடம் தராது. உண்மையான பிரம்மச்சாரி சரீர இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள கனவிலும் எண்ண மாட்டான். அந்த நிலையை அவன் எய்துவிட்டாலன்றி பிரம்மச்சரியத்தை அடைவதற்கு அவன் வெகு தூரம் கடக்க வேண்டியிருக்கும். எனக்கோ சரீர அளவில் பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பதிலும் கூட கஷ்டங்கள் அதிகம் இருந்தன. அநேகமாக அபாய எல்லையை தாண்டிவிட்டேன் என்று நான் இன்று சொல்லலாம். ஆயினும் இதில் மிகவும் அத்தியாவசியமான சிந்தையை வசப்படுத்துவதில் நான் இன்னும் முழு வெற்றியையும் அடைந்துவிடவில்லை. இதில் உறுதியோ முயற்சியோ இல்லாமல் இல்லை. ஆனால் விரும்பத்தகாத எண்ணங்கள் எங்கிருந்து எழுந்து வஞ்சகமாக படையெடுக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுவது இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. விரும்பத்தகாத எண்ணங்களை தடுத்து மனக்கதவை பூட்டிவிடுவதற்கு ஒரு சாவி இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அதை அவரவரே தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மகான்களும் முனிவர்களும் தங்கள் அனுபவங்களை நமக்கு சொல்லி போயிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஏற்றதாகவும் தவறாமல் பலிக்கக்கூடியதாகவும் உள்ள மருந்து எதையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. பரிபூரணத்துவம் அல்லது தவறே இழைக்காமல் இருக்கும் சக்தி கடவுளின் அருளினால் மாத்திரமே கைகூடும். அதனாலேயே கடவுளை நாடிய பக்தர்களும் ஞானிகளும் தங்களுடைய தவ வலிமையினாலும் தூய்மையினாலும் சக்தி பெற்ற ராமநாமம் போன்ற மந்திரங்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவன் அருளை நாடி அவனே கதி என்று பரிபூரணமாக அடைக்கலம் புகுந்து விட்டாலன்றி சிந்தையை முற்றிலும் அடக்கி விடுவது என்பது சாத்தியமே இல்லை. சிறந்த சமய நூல் ஒவ்வொன்றும் இதையே போதிக்கிறது. பூரணமான பிரம்மச்சரியத்தை அடைந்து விடுவதற்காக நான் பாடுபடும் ஒவ்வொரு கணத்திலும் இந்த உண்மையை உணர்ந்து வருகிறேன். அந்த முயற்சி போராட்டம் ஆகியவற்றின் சரித்திரத்தில் ஒரு பகுதியை இனிவரும் அத்தியாயங்களில் கூறுகிறேன். இம்முயற்சியை எப்படி தொடங்கினேன் என்பதை மாத்திரம் சுட்டிக்காட்டி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். உற்சாகத்தின் ஆரம்ப வேகத்தில் பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பது வெகு எளிதானது என்பதை கண்டேன். என் வாழ்க்கை முறையில் நான் செய்த முதல் மாறுதல் என் மனைவியுடன் இருப்பதையும் அவளுடன் தனிமையை நாடுவதையும் விட்டுவிட்டதாகும். இவ்வாறு 1900 விரும்பியும் விரும்பாமலும் நான் அனுசரித்து வந்த பிரம்மச்சரியத்திற்கு 1906 மத்தியிலிருந்து ஒரு விரதத்தின் மூலம் முத்திரையிட்டேன். என்னளவில் நான் மேற்கொண்ட பிரம்மச்சரியமாகிய ஆன்ம தூய்மை சத்தியாகிரகத்திற்கு பூர்வாங்கமானதாகும்படி செய்வதற்காக ஜோகனஸ்பர்கில் சம்பவங்கள் தாமாக உருவாகி கொண்டு வந்தன. பிரம்மச்சரிய விரதத்தில் முடிந்த என் வாழ்க்கையின் முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அந்தரத்தில் என்னை சத்தியாகிரகத்திற்கு தயார் செய்து வந்தன என்பதையும் இப்பொழுது காண முடிகிறது. சத்தியாகிரகம் என்ற சொல் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த தத்துவம் தோன்றிவிட்டது. அது பிறந்தபோது அதை இன்னதென்று சொல்ல எனக்கே தெரியவில்லை. குஜராத்தியிலும் கூட அதை கூற ஆங்கில சொற்றொடரான

0: பாசிவ் ரெசிடென்ஸ் அதாவது சாத்வீக எதிர்ப்பு என்பதையே உபயோகித்தோம். ஐரோப்பியர்களின் கூட்டம் ஒன்றுக்கு சென்றிருந்த போது சாத்வீக எதிர்ப்பு என்பதற்கு மிக குறுகிய பொருளே உண்டு என்பதை கண்டேன். மேலும் அது பலவீனங்களின் ஆயுதமாகவும் கருதப்பட்டது. அதில் பகைமைக்கு இடம் உண்டு என்பதையும் முடிவில் அதுவே பலாத்காரமாக வளர்ந்துவிடக்கூடும் என்பதையும் அறிந்தேன். இந்த கருத்துக்களையெல்லாம் நான் மறுத்து கூறி இந்தியரின் இயக்கத்தினுடைய உண்மையான தன்மையை விளக்க வேண்டி இருந்தது. இப்போராட்டத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு புதிய சொல்லை இந்தியர் கண்டுபிடித்தாக வேண்டும் என்பது தெளிவாயிற்று. நான் எவ்வளவோ முயன்று பார்த்தும் ஒரு புதிய பெயரை கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக சிறந்த யோசனையை கூறுபவருக்கு ஒரு சிறு பரிசு அளிப்பதாக இந்தியன் ஒபீனியன் பத்திரிகை மூலம் அறிவித்தேன். இதன் பயனாக மகன்லால் காந்தி சதாக்கிரகம் அதாவது சத் என்றால் உண்மை, ஆக்கிரகம் என்றால் உறுதி என்ற இந்த சொல்லுக்கு சிருஷ்டித்து பரிசை பெற்றார்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்பிய புதிது. சாந்தி நிகேதனம் அவருக்கு விருப்பமான இடம். ரவீந்திரநாத் தாகூர் காந்தியிடமும் காந்தி தாகூரிடமும் வைத்திருந்த அன்பும் மதிப்பும் அளவற்றது. தமக்கு ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் காந்தி சில நாட்களேனும் சாந்தி நிகேதனுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அன்று சாந்தி நிகேதனில் இருந்த காக்கா காகேப் காலேல்கர் காந்தியையும் அவருடைய நண்பர்களையும் வரவேற்றார். அன்றைய இரவு உரையாடலிலும் மறுநாள் அதிகாலை நேரம் பிரார்த்தனையிலும் கழிந்தது. பின்பு காலேல்கரும் மற்றவர்களும் சாந்தி நிகேதனுக்கு அருகிலுள்ள தோட்டத்தில் வேலை செய்ய சென்று விட்டனர். அவர்கள் வியர்க்க வியர்க்க வேலை செய்துவிட்டு காலை சிற்றுண்டிக்காக திரும்பி வந்தனர். எல்லோருக்கும் காலை சிற்றுண்டி தயாராக இருந்தது. காலேல்கர் ஒருசேர வியப்பிற்கும் திகைப்பிற்கும் உள்ளானார். சிற்றுண்டியை யார் தயாரித்திருப்பார்கள்? நாங்கள் எல்லோருமே வேலைக்கு சென்று விட்டோம். ஆனால் இங்கே சாப்பாடு தயாராக இருக்கிறது, யார் செய்திருக்க முடியும்? காந்தியிடம் கேட்டார். நான் தான் என்றார் காந்தி. நீங்களா? எங்களுக்காக உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டுமா? காலேல்கர் வருந்தினார். நான் செய்யக்கூடாதா என்ன? காந்தி சிரித்தபடியே கேட்டார். அப்படியில்லை, நாங்களல்லவா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும்? பணிவுடன் பேசினார் காலேல்கர். உங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவிட்டேன், அவ்வளவுதான். யார் எந்த வேலையை செய்யலாம், யார் செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்க்காதீர்கள். நமக்குள் ஏற்றத்தாழ்வு ஏது என்றார் காந்தி.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
2: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
2: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
2: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.

0: மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோசர் டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசி

0: விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். குட் மார்னிங் நீலகிரி நிகழ்ச்சி. முதலாவதாக இன்றைய சிந்தனை: வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. தினமும் சிறு முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்வதே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் இன்று இல்லையெனியும் நாளை வெற்றி நிச்சயம். இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங் நிலகிரி நிகழ்ச்சியின் முதல் பாடல்:

0: நேயர்களே, இன்று சர்வதேச சுய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சுய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கவும் 2011 சர்வதேச சுய பாதுகாப்பு அறக்கட்டளையால் இந்த தினம் தொடங்கப்பட்டது. வாரத்தின் 7 நாட்களும் நாளின் 24 மணி நேரமும் சுய பாதுகாப்பு அவசியம் என்பதை உணர்த்தும் குறியீடாகவே 7வது மாதத்தின் 24ஆம் தேதி இத்தினமாக கொண்டாடப்படுகிறது. முறையான உணவு பழக்கம், போதிய உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் மூலம் நோய்களை முன்கூட்டியே தடுத்து நல்வாழ்வு வாழ்வதே இந்நாளின் முதன்மை நோக்கம். சுய பாதுகாப்பு என்பது சுயநலம் அல்ல, மாறாக பொறுப்புணர்வுடன் நம் ஆரோக்கியத்தை நாமே தற்காத்துக் கொள்ளும் ஒரு வாழ்வியல் நெறி. பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நமது உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முன்னுரிமை அளித்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். உடலையும் மனதையும் அன்போடு காப்போம். ஆரோக்கிய வாழ்வில் நாளும் சிறப்போம்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி

ஆத்திரமாக மீசை துடிதுடிக்க பேசலானார். ஒவ்வொரு கணமும் நீங்கள் அந்த பிள்ளைக்கு காவலாயிருக்க வேண்டும் ஐயா. நாளங்காடியில் இன்று காலையில் நடந்த சூழ்ச்சியை நினைத்து பார்த்தால் இப்போது கூட என் மனம் கொதிக்கிறது. நடந்தவற்றை ஒவ்வொன்றாக இணைத்து தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இவற்றுக்கெல்லாம் காரணமாக ஏதோ ஒரு வலிமையான சூழ்ச்சி பின்னாலிருந்து இயங்குவதாக தெரிகிறது. வலிமையாவது சூழ்ச்சியாவது, நான் தான் உன்னுடைய எதிரி என்று நேரெதிரே முன்னால் வந்து நின்று கொண்டு கையை ஓங்குவதற்கு துணிவில்லாத வலிமையும் ஒரு வலிமையா? சூழ்ச்சியை நாடி அதற்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டுதான் செயற்பட முடியும் என்றிருந்தால் அந்த வலிமைக்கு இதுவே பலவீனம் அல்லவா? தன் கைகளின் மேல் தனக்கே நம்பிக்கை இல்லாமல் எவளோ ஒரு கபாலிகையின் கைகளில் அந்த வலிமை இருப்பதாக நம்பிக்கை கொண்டு அவளை தூண்டுவிடுகிற சுய பலமில்லாத எதிரியை என்ன செய்ய முடியும் வளநாடுடையாரே என்று நீலநாகர் கேட்டதும் வளநாடுடையார் இந்த செய்தியில் தொடர்பு படுத்தி கூறப்படும் கபாலிகை யார் என்று அறிந்து கொள்ளும் ஆவலினால் தூண்ட பெற்றவராக அவரை வினவினார். அது யார் ஐயா கபாலிகை? யாரா? அவள்தான் வளநாடுடையாரே இந்த சூழ்ச்சி நாடகத்தின் புதிய கதாபாத்திரம் என்று தொடங்கி முன்னாள் இரவில் இளங்குமரனை ஏமாற்றி அழைத்துக் கொண்டு போய் அந்த கபாலிகை சுடுகாட்டு கோட்டத்துக்கு போகிற வழியிலே வைத்து அவனை கொலை செய்ய முயன்றதையும் பின்தொடர்ந்து சென்றதால் தக்க சமயத்தில் உதவி அவனை காப்பாற்றி அழைத்துக் கொண்டு வந்ததையும் வளநாடுடையாருக்கு விவரித்து சொன்னார் நீலநாகர். எப்படியோ இந்த வைகாசி விசாகம் வரை இளங்குமரனை காப்பாற்றுங்கள். வைகாசி விசாகத்திற்கு முன்னால் இளங்குமரனை அழைத்துக் கொண்டு நான் மணிப்பல்லவத்துக்கு யாத்திரை போக திட்டமிட்டுள்ளேன். அதற்கப்பால் எல்லா துன்பங்களுக்கும் விடிவு பிறந்துவிடும். விடிவு எங்கிருந்து பிறக்கும்? இன்னதென்று புரியாமல் எங்கோ எப்போதோ தொடங்கிய மூலமான துன்பம் புரிகிறவரை இதற்கு விடிவு இல்லை வளநாடுடையாரே. புண்ணிய பூமிகளை மிதித்து அந்த மண்ணின் மேல் நடப்பதனாலேயே தீயினில் தூசு போல சில துன்பங்கள் விலகும் ஐயா. மணிப்பல்லவம் அப்படிப்பட்ட புண்ணிய பூமி என்று இளங்குமரனை தான் மணிப்பல்லவத்துக்கு அழைத்துச் செல்லும் அந்தரங்க நோக்கத்தை இந்த பொதுவான தத்துவத்தில் மறைத்துக் கொண்டு பேசினார் வளநாடுடையார். இப்போதுதான் நினைவு வருகிறது வளநாடுடையாரே, நான் இன்றிரவு தனியாக புறப்பட்டு போய் சுடுகாட்டு கோட்டத்தில் அறிய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். நீங்கள் வந்து பேசிக் கொண்டிருந்ததில் அது மறந்துவிட்டது. வாருங்கள், உங்களை படைக்கலச் சாலையில் கொண்டு போய் விட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து நான் சக்கரவாள கோட்டத்திற்கு புறப்பட வேண்டும். செய்யுங்கள். கபாலிகர்கள் முரட்டு குணம் கொண்டவர்கள். நயமாகவும் பயமாகவும் வார்த்தைகளை கூறி உண்மையை அறிய முயலுங்கள். வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறவர்கள் சான்றோர்கள் மட்டும்தான். கயவர்களையும் வெறும் முரடர்களையும் வார்த்தைகளால் கட்டுப்படுத்த முடியாது. கரும்பை அரைத்து பிழிவது போல் அரைந்து பிழிந்தால்தான் கயவர்களிடமிருந்து பயன் கொள்ள முடியும் வளநாடுடையாரே. சுடுகாட்டு கோட்டத்துக்கு கபாலிகையிடம் போய் நயமான வார்த்தைகளை பேசி ரகசியத்தை வரவழைக்க முடியாது. கயமை நிறைந்த மனிதர்களிடம் வாயால் பேசி பயனில்லை, கைகளால் பேச வேண்டும். அதைதான் இன்று செய்யப்போகிறேன் நான் என்று ஆவேசத்தோடு பேசினார் நீலநாகமரவர். பேசிக்கொண்டே அவர்கள் இருவரும் ஆலமுற்றத்து கடற்கரையிலிருந்து படைக்கலச்சாலைக்கு திரும்பிய போது இருட்டி இருந்தது. முல்லையை தம்மோடு அழைத்துக் கொண்டு இல்லத்துக்கு திரும்பினார் வளநாடுடையார். மணிமார்பனும் அவன் மனைவியும் படைக்கலச்சாலையின் ஒரு பகுதியில் தங்கி ஓய்வு பெற சென்றார்கள். நீண்ட காலத்திற்கு பின்பு முதல் தடவையாக சந்தித்த காரணத்தால் கதக்கண்ணன் முதலிய நண்பர்கள் மட்டும் நெடுநேரமாகியும் பிரிந்து செல்வதற்கு மனமின்றி இளங்குமரனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். உரையாடலில் இளங்குமரனை நோக்கி அவர்கள் கூறிய வார்த்தைகள் அதிகமாகவும் அவர்களை நோக்கி இளங்குமரன் கூற நேர்ந்த வார்த்தைகள் குறைவாகவும் இருந்தன.

0: நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: இப்ப குழந்தைகளுக்கு எந்த விதமாக நம்ம வந்துட்டு கைடன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி விகித உணவு நம்ம கொடுக்கறது மூலமா ஒபேசிட்டி நம்ம தவிர்க்கலாம், உடல் எடை குறையறத நம்ம உங்களுக்கு தடுக்கலாம். இப்போ வயது வந்த ஒரு பெண் வந்து போதுமான அளவு கால்சியம் சத்து எடுக்கிறனால அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எலும்பு தேய்மானத்தை நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். கரெக்டாக அந்த 3 வேளை பிளஸ் அந்த ஸ்நாக்ஸ் 2 வேளை மொத்தம் 5 வேளை உணவு சாப்பிட்றத கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஒரு வேலையை வந்து உணவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணணும். அதிகப்படியான கலர்ஃபுல்லான சாப்பாடு சாப்பிடணும். ஐ மீன் கலர்ஃபுல்லானது வந்து காய்கறிகள் பழங்கள்ல அதிகப்படியான நிறங்களுடைய பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். கார்பனேட்டட் தண்ணி, அதாவது கார்பனேட்டட் ஜூசஸ் பீவரேஜஸ் நம்ம சொல்லுவோம், டின்ல அடைச்சி வர ஜூசஸ் எல்லாம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கணும். பழங்களை ஜூஸ் போட்டோ அல்லது கடை ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜூசஸ் குடிக்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்பானம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை வந்து நம்ம குளிர்பானமாகவோ ஜூஸோ போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். டின்ல வர ஜூசஸ் மோஸ்ட்லி சாப்பிட அலோவ் பண்ணாதீங்க, பிளஸ் நீங்களும் சாப்பிட வேண்டாம். வணக்கம். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க. ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ்னா அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், டென்டல் கேரிஸ் இருக்கலாம். அதாவது டென்டல் கேரிஸ் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான இனிப்பு ஐட்டங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்த பழக்கினாலும், இல்லை கரெக்டாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ண மோட்டிவேட் பண்ணல, இல்லை வந்து ஃபுட் அதிகமாக ஜங்க்கு இல்லை வந்து ஸ்வீட் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்போது இந்த டென்டல் கேரிஸ் வரும். இந்த டென்டல் கேரிஸால் குழந்தைங்கள அன்றாட சாப்பிடக்கூட போகும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பற்கள் ரொம்ப அரிச்சு, ஸோ வந்துட்டு சாப்பிட முடியாத அளவுக்கெல்லாம் பற்கள்லாம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். ஸோ அதிக அளவு சர்க்கரை நிறைந்த உணவுகளை கொடுக்கறத கம்மி பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு குழந்தைகளுக்கு ப்ராப்பராக பல் துலக்குதல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த பிக்கா அப்படின்ற ஒரு பாதிப்பு. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நார்மலாக போய் வீட்டை சாம்பலை சாப்பிடுவாங்க, மண்ணை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாலே அவங்க உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைபாடுகள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு பண்ணாங்கன்னா குழந்தைங்களுக்கு பின்னால் வந்துட்டு அனீமியா வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம ப்ராப்பரான ஒரு டாக்டர் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க வெளியே விடுவோம் இல்லைங்களா, வெளியே விடும்போது அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு போது ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அதை பண்ணி அதுக்கான டாக்டரை பார்த்து அணுகி அந்த அனீமியா இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க. அனிமையான்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி முருங்கைக்கீரை சாப்பிடலாம், அப்புறம் ராகி கஞ்சி குடிக்கலாம், அப்புறம் ஈரல் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு விட்டாங்கன்னா உங்களுக்கு ரத்த அளவு கொஞ்சம் அதிகமாகும். அடுத்து நியூட்ரிஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 to 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். உடல் எடை ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு போதுமான உணவை விட அதிகப்படியான உணவை நம்ம கொடுக்குறோம். இந்த குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றா, நல்லா தூங்குறதில்ல, ஜங்க் அதிகமாக சாப்பிட்றான், அப்புறம் வந்துட்டு அதிகமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்றான், அதிகமாக மாவு சத்து உள்ள உணவு அதிகமாக சாப்பிட்றான். அந்த மாதிரிலாம் உணவு கொடுக்கும்போது ஒபேசிட்டி வர சான்ஸ் இருக்குது. உணவு எப்படி கொடுக்கணும்னா, சரி விகித உணவாக இருக்கணும். எல்லா உணவுலையும் நம்ம கொஞ்சம் போட்டு குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். ஒரே விதமான மாவு சத்தானது அதிகமாகும் போது, மாவு சத்துன்னா நம்ம சாதம், கோதுமை, இட்லி, தோசை, இந்த மாதிரி ஐட்டம்ல இருந்து அதிகப்படியான மாவு சத்து மட்டுமே கொடுத்து இந்த முட்டை, காய்கறி, பயிர்கள், தானியம் இதெல்லாம் கொடுக்காமல் போனீங்கன்னா, இந்த ஒபேசிட்டி அதாவது இதில் இருக்கிற மாவு சத்தானது

0: உடம்புல வந்து சேரும் பொழுது கொழுப்பாக சேர ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகள் உடல் எடையும் அதிகமாகும், அது பின்னாடி குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சரியாக உணவை எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் அதாவது சிவியர் அக்யூட் மேல் நியூட்ரிஷன் அதாவது சத்து குறைபாடு, மிகவும் மோசமான சத்து குறைபாடு கூட ஏற்படும். ஸோ அந்த மோசமான சத்து குறைபாடில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று குவாஷியோர்கர், இன்னொன்று மராஸ்மஸ். இந்த நோய்கள் இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களோட உயரமானது நார்மலாக இருப்பாங்க, ஆனால் வெயிட் ஆனது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு உயரமும் குறைவாக இருக்கும், வெயிட்டும் குறையாக இருக்கும், ரொம்ப எலும்பு போல் தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமான புரத சத்து, கலோரி சத்து அதெல்லாம் நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொழுப்பு சத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு, அதாவது அவங்க எடுத்துக்கிற உணவுலேருந்து கிட்டத்தட்ட 20% நம்ம கொழுப்பு சத்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ மார்னிங் வந்துட்டு நம்ம குழந்தைங்க என்ன விரும்பி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. இப்போ இட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லி இப்போ நீங்கள் கொடுக்கலாம், அது கூட கொஞ்சம் சாதம் கூட கொடுக்கலாம், இல்லை 3 இட்லி கொடுக்கலாம், அது கூட 2 தோசை சாப்பிடணும், 2 தோசை கொடுக்கலாம். அப்போ 11 மணிக்கு வந்துட்டு நம்ம 1/2 பவுல் வந்துட்டு ஃப்ரூட்ஸு இல்லை முளைக்கட்டின தானியம் இல்லை சிறுதானியங்கள், சிறுதானிய கஞ்சி இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இப்போது மதியம் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட்டு வந்துட்டு ஃபுல் மீல்ஸாக இருக்கணும், ப்ளஸ் அது கூட கீரை கண்டிப்பாக இருக்கணும், முட்டை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ஒரு வீட்லேயே நம்ம எப்படி சின்னதாக சிம்பிளாக வீட்லேயே கிடைக்கக்கூட பொருள் வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ராகி, பாசி பயிறு, வெல்லம் இது மூணையும் போட்டு நம்ம புட்டு பிடிச்சி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்ச ராகி பாசி பயிறு வேக வச்சு எடுத்து வெள்ளத்தால் போட்டு புட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஆனது குழந்தைங்களுக்கு ஒரு 11 மணி அல்லது 4 மணி அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி, பொட்டுக்கடலை, கோதுமை இந்த மூணையும் ஒன்றா பிடிச்சி நம்ம புட்டு பண்ணி கொடுக்கலாம். இதுவும் நமக்கு சுவையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் நமக்கு போதுமான அளவு கேலரி நமக்கு கிடச்சிரும், புரத சத்து கிடச்சிரும், மற்றும் மற்ற தாது பொருட்கள் நமக்கு இதிலிருந்து கிடச்சிருங்க. அடுத்தது பொட்டுக்கடலை, பால், வெல்லம் இது மூணும் போட்டு நம்ம பாயசம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது அரிசி, பொட்டுக்கடலை இதை போட்டு நம்ம கஞ்சி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும் பொழுது குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி உணவு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போது 3 to 6 வயசில் ஒரு டயட் பாப்பாக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் 7 மணிக்கு குழந்தைங்க எழுந்திருக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒரு சுடு தண்ணி வயிற்று கொடுக்கலாம். இந்த சுடு தண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாத மாதிரி வயிறை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கொடுக்கலாம். ஸோ மோஷனாக நல்லா க்ளீனாக போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 7:30 மணி அளவு என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாதாம், முன்னாடி நாள் நைட்டு பாதாம் 4-5 பாதாம் ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு குழந்தைங்க கொடுக்கலாம். இந்த பாதாமானது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதன் பின்பு வந்து 8:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவான கஞ்சி கொடுக்கலாம். அதாவது சத்துமாவு கஞ்சி, நம்ம அங்கன்வாடியில் கொடுக்குற சத்துமாவு கஞ்சி கொடுக்கலாம். அப்புறம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற ராகி இட்லி அல்லது ராகி தோசை இல்லைனா வந்து கேரட் தோசை, பீட்ரூட் தோசை இந்த மாதிரி கலர்ஃபுல்லான உணவை நம்ம கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு ஹெல்தி ஃபுட்டாக இருக்கணும் காலை வேளையில். பின்பு ஒரு 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸில் வந்துட்டு நம்ம விதைகளை சேர்த்துக்கலாம். விதைகள் அது நட்ஸ் அந்த மாதிரி விதைகளை சேர்த்துக்கலாம். இல்லை என்பது நம்ம வீட்டில் கொண்டைக்கடலை இருக்குதுன்னா கொண்டைக்கடலை, முளைக்கட்டின கொண்டைக்கடலாம் கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கேரட் பொரியல் கொடுக்கலாம், இல்லை வந்து ராகி பிஸ்கட் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரூட் சாலட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரூட் சாலட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பிரெட் சாலட் கொடுக்கலாம். பின்பு வந்துட்டு பிரெட் டோஸ்ட் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் டைம் கொடுத்துக்கலாம். இப்போ மத்தியானம் சாப்பிட்ற டைமான 12:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம என்னென்ன உணவு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கீரை சாதம் கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பீட்ரூட் சாதம் கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு உணவு அவங்களுக்கு பிடித்த அளவில் அவங்களோட லன்ச் பாக்ஸ் ஆனது ஃபில் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணுங்க குழந்தைங்களுக்கு. முடிஞ்ச அளவு எல்லா ஃபுட்டுலேயும் வந்து முடிஞ்சால் ஒரு பொரியல், நமக்கு லோக்கலாக என்ன வந்து காய்கறி அவைலபிளாக இருக்கோ அந்த காய்கறியை வச்சு பொரியல் நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும் மத்தியானத்தில். பின்பு வந்துட்டு ஒரு முட்டை கூட கொடுத்துக்கலாம். ஒரு 4:30 மணி அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சூப்பு இல்லை சுண்டல், கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வராங்கன்னு போது இந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ரொம்ப டயர்டாக வீக்காக வருவாங்க. வரவங்களுக்கு இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாங்க. அடுத்து நைட்டு 8:30 மணிக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பால் சாதம், ரச சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாங்க. முட்டை தோசை இந்த மாதிரி சாப்பாடு கூட 8 மணிக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்து 9 மணிக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பால் அல்லது ஏதாவது ஒரு பழம், வீட்டில் ஏதாவது நமக்கு என்ன பழம் ஈஸியாக கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கலாங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

இத்துடன் இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நிகழ்ச்சிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இன்று சர்வதேச சுய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சுய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கவும் 2011 சர்வதேச சுய பாதுகாப்பு அறக்கட்டளையால் இந்த தினம் தொடங்கப்பட்டது. வாரத்தின் 7 நாட்களும் நாளின் 24 மணி நேரமும் சுய பாதுகாப்பு அவசியம் என்பதை உணர்த்தும் குறியீடாகவே 7வது மாதத்தின் 24ஆம் தேதி இத்தினமாக கொண்டாடப்படுகிறது. முறையான உணவு பழக்கம், போதிய உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் மூலம் நோய்களை முன்கூட்டியே தடுத்து நல்வாழ்வு வாழ்வதே இந்நாளின் முதன்மை நோக்கம். சுய பாதுகாப்பு என்பது சுயநலம் அல்ல, மாறாக பொறுப்புணர்வுடன் நம் ஆரோக்கியத்தை நாமே தற்காத்துக் கொள்ளும் ஒரு வாழ்வியல் நெறி. பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நமது உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முன்னுரிமை அளித்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். உடலையும் மனதையும் அன்போடு காப்போம். ஆரோக்கிய வாழ்வில் நாளும் சிறப்போம்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
3: ஒருத்தர் ரொம்ப கவலையோட வந்தார். ஏன் இப்படி ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை நிமிந்து பார்த்தார். என்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிவிட்டான் சார். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன்னார். அதுக்காக நீங்கள் பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் உடனே ஓஷோ சொல்லியிருக்கிற சில கருத்துக்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இதை பாருங்க, இந்த உலகத்தில் பல பெரிய மேதாவிகள்லாம் சாதாரண மக்கள் கண்ணுக்கு பைத்தியமாக தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விவரத்தை சொன்னேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க கவலைப்படுறதில்ல, எதுக்கும் இறுக்கம் அடையிறதில்ல, சாவை கண்டு பயப்படுறதில்ல, அற்பமான மகிழ்ச்சிக்கு ஆசைப்படுறதில்ல. அவங்க வந்து முழுமையாக வாழறாங்க. மற்றவங்கள இது பாதிக்குது. ஏன்னா இவங்களால் அவங்க மாதிரி அலட்டிக்காமல் இருக்க முடியறதில்ல, அதனால் வெறுக்க ஆரம்பிச்சு விட்றாங்க. அவங்க கிடக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால் நமக்கெல்லாம் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை இருக்கிறது நல்லது தான். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஒரு மனநல மருத்துவமனையில் ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு. தான் குணமாயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட விவரத்தை சொன்னார். இது மாதிரி எனக்கு மனசில் தோணுதுங்க, நான் தெளிஞ்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களை இங்கேயே வச்சிருந்து சில சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னார். சரிங்கன்னார் அவர். அதே மாதிரி அவரை மேற்கொண்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சுது. இவர் புத்தி சுவாதீனம் சரியாக இருந்தது, இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் சொன்னது சரி, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய அனுபவங்களை சொன்னாராம். எப்படி இருந்தது மருத்துவமனை வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்லாம். அப்போ இவர் சொன்னாராம், இதை பாருங்கள், நான் ஒரு வருஷம் பைத்தியங்களோட பைத்தியமாக வாழ்ந்தேன். அதில் கொஞ்சம் கூட எனக்கு சிரமம் தெரியல. அந்த ஒரு வருஷமும் ஒரு வினாடியாக போனது மாதிரி இருக்குது. ஆனால் நான் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அவங்களோட இருந்தேன் பாருங்கள், அந்த ஒரு வாரம் தான் எனக்கு ஒரு யுகமாக தெரிஞ்சுது, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். அதனால் ஒரு கூட்டத்திலேருந்து வேறுபட்டு வாழறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். பைத்தியங்களுக்கு மத்தியில் பைத்தியமாக இருந்துடலாம், பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவைப்படுது. அதனால தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மற்றவர்களை அனுசரித்து வாழணும். பைத்தியங்களுக்கு மத்தியில் பைத்தியமாக இருந்தால் தான் சுகம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்ற உண்மை. ஹிட்லர் ஒரு சமயம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனாராம் பார்வையிடுறதுக்காக. மன நோயாளிகளையெல்லாம் வரிசையாக நிறுத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கார், ஹிட்லர் வரப்போகிறார், அவர் வந்ததும் எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு நீங்கள் சொல்லணும் கத்தணும்னு சொல்லி வச்சிருக்கார். சரின்ட்டு நிற்கிறாங்க. ஹிட்லர் வந்தார். சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் கத்துனாங்க ஹிட்லர் வாழ்கன்னு. ஒருத்தர் மட்டும் கத்தாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தார். ஹிட்லர் அவர்கிட்ட போய், ஏன் நீங்கள் மட்டும் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லாமல் நிற்கிறீங்கன்னார். அதுக்கு அவர் மெதுவாக, நான் பைத்தியக்காரன் இல்லை டாக்டர் அப்படின்னாராம். அதனால் வந்து பைத்தியங்களோடு பைத்தியமாக வாழறதுங்கிறது ஒரு சுகம். இந்த உலகத்தில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை நமக்கு தேவை. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சி

0: ஓ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ரெட்ரோ ராகங்களில் இன்று மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். இன்றைய மாஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய பாடல் தான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த பாடல்

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 10 மணி. இனி NCERT வழங்கும் விளம்பரதாரர் வழங்கும் NCERT நிகழ்ச்சி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தின் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலைய OTFM 101.8.

0: മണലയാക്കി, തല്ലാടും പേടയാക്കി, ചെല്ല പെടുമ്പയാക്കി, മളച്ചൂടും മങ്കയാക്കി, കച്ചറിന്ന മടന്തയാക്കി, മലർമാല സൂട്ടി, ആടി വാഴ്ക്കയ്ക്ക് അർത്ഥം തരും അരുവിയാക്കി, പെൺമൈ പൂത്ത് ഉയിർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് ഉലകൈ പൺപടുത്തും തെരുവയാകി, കൽവി വീരം செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: ஹாய் கா, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய நேம் சொல்லுங்க.
2: ஜாக்லின்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர்வைசரா. ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷனால லீவ் எடுத்து அது அப்படியே மெயின்டைன் போயிட்டு இருக்கு.
1: ஓகே.
2: நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒர்க்கு போயிடுவேன்.
1: ஓகே. சரி, வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னா என்ன சொல்வீங்க?
2: எனக்கு வந்து எப்பொழுதுமே வீடு பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால ப்ரூமிங் மாப்பிங் அதுதான் பண்ணுவேன். அடிக்கடி அதே தான் பண்ணிட்டு இருப்பேன்.
1: ஓகே, சூப்பர். சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் இதை நான் விரும்பி குக் பண்ணுவேன் என்ன சொல்வீங்க?
2: எனக்கு வந்து என்வி ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாருமே என்வி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால யூடியூப் பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா ஏதோ ஒன்று டெய்லி சமைச்சிட்டு.
1: இது தவிர உங்களோட ஹாபிஸ் என்ன?
2: நான் வந்து ஆக்சுவலா ஒரு கிளாசிக்கல் டான்சர். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கேன். எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல தனியாக
1: பிடிக்கும்.
2: அப்புறம் பானுப்ரியா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியே லைனை சொல்லிட்டே போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு
1: கொஞ்சம்னால அப்படியே எல்லாம் உங்க பிடிச்சவங்களா லிஸ்ட் சொல்லிட்டே.
2: ஆமா, நேர்களுக்காக சொல்லணும்னா விளம்பரத்துக்காக நிறைய கிரீம்ஸ் எல்லாம் வருது. என்ன கிட்ட என்ன சொல்வேன்னா, நேச்சுரல் தான், நல்ல கீரை சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நைட்ல நிறைய மொபைல் பார்க்காம நல்லா தூங்கி எந்திரிச்சாலே ஃபேஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஹேர் ஃபால்ஸ் ஆகாது. என்னுடைய டிப்ஸ் அதுதான்.
1: லாஸ்டா சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
2: ஆமா,
1: சூப்பரா டிப்ஸ் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்றோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்களோட நேம் சொல்லுங்க.
1: என்னோட பேர் ஸ்டெல்லா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்துட்டு ஹோம் மேக்கரா தான்டா இருக்கேன்.
0: ஓகே, அதை தவிர்த்து வீட்டில் என்ன வேலைகள்லாம் பண்ணுவீங்க?
1: வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குக்கிங்.
0: ஓகே,
1: எல்லா விதமான பிக்கிள்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்கறதா என்னோட ஹாபி. அதுக்கப்புறம் சாங்ஸ் பாடுவேன். அதுக்கப்புறமா டிராயிங் பண்றது, இதெல்லாமே என்னோட ஹாபிஸ்.
0: ஓகே, நிறைய ஹாபிஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த பிக்கிள் செய்யறது எப்படின்னு நேர்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்ல முடியுமா?
1: ஓ, தாராளமா சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: பிக்கிள் வந்து எல்லாரும் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் யாருமே யூஸ் பண்றது இல்ல, பட் அதை பண்ணாதான் அதோட பிளேவர் கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ட்ரை பிக்கிள்ஸ் பண்ணி சொல்றேன். ட்ரை ஃபிஷ் வந்துட்டு வாங்கிக்கணும், அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பிடிக்காதவங்களுக்கு சாஃப்டா வேணும் அப்படின்றவங்க வந்து அப்படியே டைரக்டா இது பண்ணிக்கலாம். தக்காளி 1 kg தக்காளிக்கு வந்துட்டு 100 g புளி, அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா மிக்சியில வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கடுகு கருவேப்பிள்ளை அதை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விழுதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி விழுது போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருக்கிற அந்த கருவாடை போடலாம். இல்லை கட்டினா வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு ஆயில் வந்துட்டு நல்லா பிரிகிற அளவுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிக்கிள் 1 year வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஷார்ட்டா அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்றோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூடா. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கீதா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஹவுஸ் ஒய்ஃபா? ஓகே. குழந்தைங்க எத்தனை பேர்? என்ன பண்றாங்க?
1: ரெண்டு குழந்தைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பையன் எம்பிஏ பண்றான், பொண்ணு பிகாம் சிஏ தேர்ட் இயர்.
0: ஓகேங்க. வீட்ல இருக்கும்போது நீங்க காலையில இருந்து என்னென்ன பண்ணுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க.
1: காலையில இருந்து வேலையே சரியா இருக்கும், ஆனா எப்பவுமே கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, மற்ற மகளிர் குழு, அந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுவோம்.
0: ஓகேங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஹாபிஸ், வீட்டுல சும்மா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா எது சொல்லுவீங்க?
1: நாங்க வீட்டுல இருந்தே மாவு போட்டு இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையில அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம்.
0: அப்படிங்களா? அதை பத்தி ஷார்ட்டா ஏதாவது ஒரு டிப் சொல்ல முடியுமா?
1: ஷார்ட்டா நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. உளுந்து மட்டும் நல்லா உளுந்தா போட்டா போதும். நம்ம அதுக்கு ஈக்குவலா அரிசி பருப்பு உளுந்து கரெக்டா நம்ம போடணும், போட்டா அது கரெக்டா.
0: ஓகேங்க. இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்களா?
1: நல்லா போயிட்டு இருக்குங்க.
0: நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நீங்க வீட்டுல செஞ்சு வெளியே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவீங்களா?
1: இல்ல, வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு கடைங்களுக்கு நாங்க இஷ்யூ பண்ணுவோம்.
0: இங்க உங்களுக்கு வீட்டுல எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா?
1: நாலு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்கோம்.
0: சரி, நேயர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுங்களா?
1: நான் அந்த மாவு பத்தியே சொல்றேன். நம்ம வந்து 4 கிலோ புழுங்கல் அரிசி போடுறோம்னா அதுக்கு 1 கிலோ பச்சரிசி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா பஞ்சு போல இட்லி நல்லா ஒயிட்டா வரணும்னா மாவு ஜவரிசி கடைங்கள்ல கிடைக்கும், அதை போட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் உளுந்து ஈக்குவலா கொஞ்சம் நம்ம வெந்தய சேர்த்து போட்டோமா தோசை கொஞ்சம் முருகலா வரும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நாங்க சேர்த்துறது இல்ல, இதை மட்டும் தான் சேர்த்து போறோம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொன்னீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பிளே பண்றோம்.
1: உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன பாட்டு போட்டாலும் அதை எங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறோம்.
0: ஓகேங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: கனிவான கவனத்திற்கு,
2: மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க

0: வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
1: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: தினந்தோறும் நண்பகல் 12:10 to 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 4 PM எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார் கேம் ஷோ. இந்த கேம் ஷோல நீங்க கலந்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9344-90-10-18 அல்லது 8300-0019-18 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா 04-23 இந்த இணைப்பெண்ணுடன் 2966-7-81 இந்த எண்ணுடன் தொடர்பு கொண்டு நீங்களும் ஜாலியாக இந்த கேம் ஷோல கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 11 PM தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30 முதல் அடுத்த மாதம் 15 வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். மறுமார்க்கத்தில் இம்மாதம் 31 முதல் அடுத்த மாதம் 31 வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரவனரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
7: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை துவங்கியது. இவ் அறக்கட்டளையின் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் நலம் டிஎன். சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், திருப்பூர் குமாரசாமி காலனி கீர்த்தி ஹாரிஸ், அவினாசி காந்திபுரம் பூவிழி சாய் அதியன், பொள்ளாச்சி கனியாம்பாளையம் முருகேசன் பிரியா, திருப்பூர் மனவை கசிந்திரசேகர், பொள்ளாச்சி மாதவன், உடுமலை தாமினி, கோவை சாரதி, மசினங்குடி காயத்ரி, பாம்பே கே சாமிநாதன். அடுத்த கேள்வி, ஐந்து நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் பஞ்சாப். சரியான பதிலளித்த நேயர்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் ரிதன், திண்டுக்கல் ராஜா, தூத்துக்குடி வனஜா, கூடலூர் வர்ஷினி, எடக்காடு மாறன், மஞ்சூர் குமார், கோவில்பாளையம் ரங்கராஜ், உதகை அந்தோனி, சூலூர் ராணி. அடுத்த கேள்வி, சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளிப்பாளையம் பார்வதி, திருச்சி வெங்கடேசன், சத்தியமங்கலம் ரகுபதி, நடுவட்டம் ரேகா, தாசனூர் கபிலன், ஹெல்கில் குணவதி, சங்ககிரி ராதிகா. அடுத்த கேள்வி, அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க நலம் ஏஐ என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் வாயிலாக புறநோயாளி சீட்டு பெறும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் துவங்கப்பட்ட மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. சரியான பதிலளித்த நேயர்கள் புளியம்பட்டி மல்லிகா, காட்பாடி செல்வராஜ், அவினாசி விக்னேஷ், கூடலூர் தமிழரசி, மசினங்குடி பரத்வாஜ், குண்டல்பேட் வாசுகி, நடுவட்டம் முத்தையா, சிறுபூலவப்பட்டி கீதா, கரூர் வினோத். அடுத்த கேள்வி, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்தது, இந்த ஆபரேஷன் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் ஆபரேஷன் அமிஸ்டாட். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை கீதாஞ்சலி, உடுமலை பிரான்சிஸ், மத்தம்பாளையம் பர்வீன், தொண்டாமுத்தூர் கார்த்திகா, பொள்ளாச்சி கிருபா, அட்டப்பாடி கதிர், சோலூர் லக்ஷ்மி, குமரன் குன்று ரஞ்சித். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
0: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி, 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது?
2: சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019108. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்களே, இனி கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்களுடைய தலைப்பு இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான தலைப்பு, ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன். இதை பற்றி உங்களுடைய அனுபவம், இதை பற்றி தான் நீங்கள் நம்ம கூட பேச போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018, அது மட்டும் இல்லாமல் 0423 என்ற கோட் ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப்கான எண் 8300191918. மீண்டும் ஒருமுறை தலைப்பு, ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன். நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், எங்கிருந்துன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் சூப்பரா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா மனோகரன்?
1: கேட்டேன். சின்ன மாற்றம் பெரிய பலன்.
0: ஆமாங்க சார், ஒரு சின்ன மாற்றம் வந்து நமக்கு பெரிய பலன் தரும் இல்லையா?
1: விவசாயம்லாம், ஹலோ கேக்குதா?
0: சொல்லுங்க சார், கிளியரா இருக்கு.
1: விவசாயம்லாம் வந்து முதல்ல வந்து எப்பயுமே ரசாயன உரங்களை போட்டுதான் ரொம்ப நம்மளுக்கு நோய்களை உண்டாக்குற அளவுக்கு கொண்டாந்து இது பண்ணி விவசாயம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம்.
0: ஆனா
1: வந்து எங்க கிராமத்துல என்ன பண்ணாங்கன்னா வந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து இயற்கை உரத்தை ரொம்ப சின்னதா ஒன்னும் இப்ப நம்ம ஒண்ணு காசுக்கு வாங்க வேண்டாம், நம்மளே அதை உருவாக்கி நம்மளே வந்து இது பண்ணி அந்த விவசாயத்தை உருவாக்கணும்னா இயற்கையா சேர்ந்து இயற்கை சார்ந்த விவசாயத்தை பண்ணாங்கனாக்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பொருள் கிடைக்கும், நல்ல ஒரு நெல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்னும் நம்ம காசு கொடுத்தலாம் நம்ம வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே திரும்ப இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க எங்க கிராமத்துல. அது ஒரு சின்ன மாற்றம் தான். என்ன அது பாருங்க, பெரிய பலனை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, சத்துள்ளதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எல்லா உணவு பொருள்களுமே நம்மளுக்கு இயற்கை சார்ந்ததா கிடைச்சதுனால நம்ம உடம்புல எந்த விதமான ஒரு நோய் நொடி இல்லாம எல்லாருமே நல்லா சிறப்பா இருக்காங்க. அந்த பழைய அந்த இடையில வந்து மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய நோய் ஆஸ்பத்திரிக்கே தான் காசை கொண்டாப்பி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்ப மறுபடியும் உணர்ந்து எல்லாம் பார்த்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணாங்க, இப்ப வந்து நல்லா இருக்காங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா சந்திரசேகர்?
2: சூப்பரான தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
2: ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரணும் சார். அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்களேன், மூட்டு வலி, உடல் ஆரோக்கியம் அற்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க என்ன சார் இது பண்றது அப்படின்ட்டு. ஆனா மருந்துகளை சாப்பிடுவதற்கு பதிலாக நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு வாழ்க்கையில செய்வதை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா பேணி பாதுகாக்க முடியும். ரெண்டாவது சார், இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த பூச்சிக்கொல்லி அந்த மாதிரியான மருந்துகள் யூஸ் பண்ணின பொருட்கள் அதுதான் நிறைய பேர் வாங்குறாங்க, காசு வந்து கிடைக்குது அப்படின்ட்டுன்னு. அதுக்கு பதிலாக இயற்கையிலேயே வேளாண்மை செய்து அதை வந்து விற்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அங்க போய் நம்ம பொருட்கள் அப்படிங்கறத பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்லயே தோட்டம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு ஒரு ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் விளைவிக்கக்கூடிய மரக்கன்றுகள் இதெல்லாமே நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உடலுக்கு எந்த விதமான ஆபத்தும் விளைவிக்கக்கூடிய நோய்கள் வராம இருந்து அது ஒரு தடுப்பாகவும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கறது நம்ம லைஃப்ல கொண்டு வந்தோம்னா மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. நிறைவாக இந்த டெக்னாலஜியோட ஓரியன்டான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல உகந்தது. பொதுவா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு எதுக்குப்பா டெக்னாலஜி, நான் கத்துக்கல, பழைய மாதிரியே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆனா அவங்க புதுசா அந்த ஒரு வாழ்வியல் மாற்றம் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈக்குவலா நானும் காம்படிட்டன் என்னப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ண கத்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கே இலகுவாக இருக்கும். சோ ட்ரெடிஷ்னலான சில விஷயங்கள் எல்லாம் டெக்னாலஜி மூலியமாக இப்படி பண்ணாலும் மாற்று வழி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லாத ஒரு இலகுவான வாழ்க்கை அப்படிங்கறத வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்கு சார்.
0: ஓகே, நன்றி, நன்றி சார்.
2: தலைப்புல எந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது.
0: ஓகே சந்தோஷ், நன்றி, நன்றி.
2: தேங்க்யூ சார், பை.
0: அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் ஈரோடு மாவட்ட கவுந்து பொலிபுது பாட்டப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
3: சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சிங்கிறதையா. இப்ப பெரிய ஆலாமரம், அந்த ஆலாமரத்துக்கு உள்ள விதை பாத்தீங்கன்னா
0: சின்னதுதான்.
3: அது மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கிறது வந்து மனுஷன் இவ்வளவோ ஒரு நல்ல ஒரு வழிக்கு திருப்பி போடும் ஐயா. ஒரு மனுஷன் இருக்கிற கோபம் அவனை வந்து வளர்ச்சி வளர அளவுக்கு பண்ணிடு. கோபம் இந்த போதை பொருள் அதை பயன்படுத்தினால திறமையெல்லாம் இருக்கு, நல்ல நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த தீய வழக்கத்தினால பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சிங்கிறது குன்றி போயிடும். அது மாதிரி அதை தவிர்த்தாங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அருமையான ஒரு இது வரும் ஐயா.
0: ஓகே ஓகே,
3: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம கூட அடுத்த நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
2: மனுஷனுக்கு நோயில இல்லாம இருக்குங்க சார். அதுதான் சார் என்னுடைய கருத்துங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மருந்தாயி போச்சுங்க சார்.
1: சரி,
2: ஆகியனால இந்த இயற்கை உரத்தை போட்டு எப்ப நம்ம நாடு விவசாயம் பண்ண எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம நாட்டில் இருக்கிற நோயில ஒழியுங்க சார்.
1: ஓகே ஓகே,
2: தேங்க்யூ.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் தென்பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க சார். என்ன வெயில் தாங்க சார், பட்டை கலப்பது.
1: சந்தோஷம். என்ன தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேங்க சார். சின்ன மாற்றம், பெரிய சின்ன மாற்றம், பெரிய மாற்றங்கள் கேட்டிருக்கீங்க.
1: சின்ன மாற்றம் வந்து நமக்கு பெரிய பலன் தரும் இல்லையா?
3: ஆமாங்க சார், தந்துட்டு இருக்குங்க சார். ஒண்ணும் இல்லைங்க சார், கைபேசி இன்னைக்கு வந்து அது ஒரு சின்ன மாற்றம் தான் நம்ம முன்னாடி இருந்ததுக்கு. இப்ப அது என்ன தருங்க சார், இப்ப இந்த வங்கிக்கெல்லாம் முன்னெல்லாம் போய் அங்கதான் வர வைக்கணுங்க, அங்கதான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோனுங்க. வங்கிக்கு போனா ஒரு நாளெல்லாம் ஆகுங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே கைபேசியில வந்ததுனாலங்க சார், நம்ம அக்கௌண்ட்ல என்ன பணம் இருக்குது, யாராருக்கு நம்ம என்ன அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லி பாத்துக்கலாங்க. அது ஒரு பெரிய மாற்றமா இருக்குங்க. ஆனா எல்லாரும் அது கத்துக்கிட்டா, முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கத்துக்கிட்டா நல்லதுதாங்க சார். அந்த மாற்றம் எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க.
1: ஓகே, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார்.
1: அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்களுக்கு ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு ஆண்டனி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி சின்ன மாற்றம் பெரிய மாற்றம் தான் சார்.
1: அதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்து நமக்கு பெரிய பலன் தரும் இல்லையா?
4: கண்டிப்பா, சின்ன சின்ன விஷயங்களா சார் மேர்மைப்படுத்தும். கண்டிப்பா,
1: ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு டெய்லி வந்து ஒரு சொல்லுங்க
4: சொல்லுங்க சார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம பணி செய்யற இடத்துல ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன விஷயத்துல நம்பிக்கை போட்டா அது பரவாயில்ல, இவ்வளவு சின்ன விஷயத்திலே அந்த நம்பிக்கையா இருக்கானா, பெரிய விஷயங்கள்

0: நம்ம பிறப்புகள் ஒப்படைப்பாங்க. அது உண்மை ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி இருக்குன்னா உண்மைங்கிற ஒரு நேர்கோட்டில் வாழணும் கண்டிப்பாக, நிறைவோ குறைவோ. ஆமாம், அதாவது ஒரு ஒரு ஒரு குழந்தை தவறு செய்யுதுன்னா அவரை பெருசாக எடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட சுட்டி காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாப்பா இது ஒரு சின்ன விஷயம்தான், அடுத்து நீ பாரு சூப்பராக ஒரு இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு தட்டி கொடுத்து ஒரு குறைந்த மதிப்பெண்களை வாங்கிட்டு வந்தாலும் ஒரு என்ன சொல்ற, சூப்பராக வாங்கியிருக்க, அருமையாக வாங்கியிருக்க, அடுத்த பாரு வரு 90 மார்க் வருங்க, 95 மார்க் வாங்க, 100 மார்க் வாங்க, அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகளை சொல்லுங்களே, அது ஒரு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் மேன்மைப்படுத்தும். அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு பக்கத்தாத்து பிள்ளைல எவ்வளவு மதிப்பெண்களுக்கு, நீ எந்த படிக்கிற, நீ வீட்டில் உட்காந்து படிக்கிறியா, ஹோம் ஒர்க் பண்ணுறியா, எந்த நேரம் விளையாட்டுல இருக்குன்னு ஒரு காம்பினேஷன், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவங்ககிட்ட ஒரு மோட்டிவ் இதை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு ப்ரொசீஜர் கொடுக்காது, அது மோட்டிவேஷனோட ஒரு தகவல்களை இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட சொல்லணும். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் மேன்மைப்படுத்தணும், பாராட்டணும் சார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டினா நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் பிரதிபலிப்பு உண்டாகும், ஒரு நல்ல எண்ணங்களின் பிரதிபலிப்பு ஆகும் சார், நமக்கும் நல்லா இருக்கும் சார். சாட்டான சொல்லிக்கொண்டு நிறைய நேரங்கள் பேசுறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ,
1: நன்றி, நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: நலமா இருக்கீங்களா ராஜேஸ்வரி?
1: நலமா இருக்குங்கப்பா. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமாங்கப்பா, தலைப்பு கேட்டேன்.
0: அதாவது
1: எங்க குடும்பத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சு எங்க வீட்டுக்காரங்களுக்கு. அப்போ நாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட தான் இருந்தோம். அப்ப நஷ்டம் ஏற்பட்ட உடனே அவங்க அதை சரி கட்டுறதுக்காக அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க வேலை பாக்குறதுக்கு. அப்ப நான் எனக்கு செஞ்ச சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டேன் அந்த நேரத்துல. எப்படின்னா தையல் மிஷின் தச்சு கொடுக்கறது, துணிமணி தச்சு கொடுக்கறது, அப்புறம் பிள்ளைங்களை இது அரசாங்க பள்ளிகள்ல சேர்க்கறது, அப்புறம் தேவையில்லாத பொருள்களை வாங்காம இருக்கிறது, தேவைக்கு என்னவோ அதை மட்டும் செலவழிக்கிறது, கீரை காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி கட்டுப்போக்கப்பாவும் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து செயல்படுத்தி நான் வரும்போது ஒரு காய்ச்சல் மண்டிட்டீங்கன்னா கூட அரசு மருத்துவமனையே நாடுவோம், கைப்பக்குவத்திலே மருந்துகளை தயாரிச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது அதை பூராமே எங்களை அங்கே சரி கட்ட முடிஞ்சிச்சுப்பா. இந்த கடன் பிரச்சனை, இந்த எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு நிம்மதியா நாங்கள் வாழ்றோம்னா சின்ன சின்ன மாற்றங்கள்னால தாங்கப்பா. எங்களுக்கு மாற்றங்களை நான் ஏற்படுத்தி எளிமையான வாழ்வு, என்ன தேவைங்கறத உணர்ந்து வாழ்ந்தது, ஒரு கட்டுக்கோப்பா கொண்டுட்டு வந்தது, பிள்ளைகளை நல்ல கட்டுக்கோப்பா மருத்துவமனைக்கு எல்லாம் அரசுலயே சேர்த்தது, பிள்ளைங்களையும் அரசு பள்ளி அரசு கல்லூரியிலயே படிக்க வச்சோம், படிக்க வச்சது பிள்ளைகளும் எங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நல்லபடியா சிறப்பா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கப்பா. அதனால நாங்க இன்னைக்கு நல்லபடியா சிறப்பா எல்லாரும் புகழ எல்லாரும் போட்டு நல்லபடியா சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கப்பா. எங்களோட பிரச்சனைகளா தீர்ந்தது எங்களோட தன்னம்பிக்கையும் எங்களோட எளிமையான வாழ்க்கை எங்களோட அந்த சமயோஜித புத்தியினால விளைந்த நன்மைகள் அத்தனை.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி
1: நன்றிங்கப்பா.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: நல்லா இருக்கீங்களா பாபு?
1: நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கா சார்?
0: சூப்பரா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா?
1: சின்ன மாற்றம். ஆமா சார், சின்ன மாற்றம் பெரிய மாடல் இருந்தது. முன்னாடி வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கோபம் வந்து அதிகமா உண்டு. அந்த கோபத்தை குறைக்க குறைக்க குறைக்க இல்லைனாலே உடல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சார், நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. அந்த கோபத்தால விலகி போன நண்பர்கள் எல்லாம் வந்து நமக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குள் வந்த இன்னொரு மாற்றம் வந்து அந்த கோபத்தை குறைச்சு கொண்டதான். கோபம் குறைக்க குறைக்க நான் வந்து நிறைய நண்பர்கள் நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கல ஆரம்பிச்சிட்டேன். கோபப்படாம என்னென்ன விஷயங்களும் நம்மளால கத்துக்கல முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்ம வேலையிலும் சரி வீட்லயும் சரி பொறுமையா இருந்து சாதனை சாதிச்சிருக்கேன் சார்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சண்முகம், ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன் என்ன கிடைச்சிருக்கு இதற்கு?
1: வந்துங்க, நான் கோபப்படுறதுனால அதனோட பாதிப்பு எங்க சொந்தக்காரர்களையும் பாதிப்பு உண்டாகுதுங்க.
0: ஓகே,
1: அதனால இப்ப கோபப்படுறத கம்மி பண்ணிருந்துங்க. ஆமாங்க, அதே திருக்குறளையும் கூட சொல்றாங்க, சினமின்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமின்னும் ஏமாப்புனைய சுடும். அந்த சூடு நம்மளையும் பாதிச்சு நம்ம சேர்ந்தவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கறதானுங்க. கோபத்தை குறைச்சிட்டோம்ங்க.
0: ஓகே ஓகே, நல்ல விஷயம் தாங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.

எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன் அந்த தலைப்பை மையமாக வச்சு இன்றைக்கி நேர்கூட கருத்துக்கள் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னொரு பாடல்.

நிலையத்த நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்றும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். பிற்பகல் 2:30 இலக்கிய இன்பம் எண்ணங்களின் வலிமை என்ற தலைப்பில் தமிழ் உரையும் பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கடலோரக்குருவிகள் என்ற நூல் குறித்து விமர்சனம். தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா. இன்று நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:29 மாநில செய்திகள். 6:41 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: 7:30 தோட்டமும் தொழிலும் தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம், டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, திருவாரூர், எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10:00 காற்றோடு கலந்திருவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned till 12 noon following opposition protest over the NET paper leak case and student protest. When the Lok Sabha assembled for the day at 11 a.m, the house paid tributes to the martyrs of the Indian Armed Forces who gave the supreme sacrifice during the Kargil War. Later, when the speaker tried to take up the question hour, the opposition members started sloganeering, demanding resignation of Union Education Minister Dharmendra Pradhan. Mr. Birla urged opposition members to cooperate in running the House, but they did not pay heed to the advice of the Speaker, which led to the adjournment of the House till 12 noon. The upper house also observed silence as a mark of respect to the memory of the martyrs. After that, the chairman tried to take up zero hour and allowed Leader of Opposition Mallikarjun Kharge to speak. Mr. Kharge raised the issue of NET paper leak and student protest over the matter. As uproar continued from the opposition and treasury benches, the chairman adjourned the house till 12 noon. Prime Minister Narendra Modi has said that he has directed the departments to prepare a proposal for fast-track courts to tackle paper leaks, and they worked continuously and submitted the draft to him late last night. In a video message last night, Mr. Modi said this draft, which includes provisions for fast-track courts and stringent punishment, will be discussed by the Cabinet today. He said after incorporating the suggestions of Cabinet colleagues, it will be given its final shape. The Prime Minister said as the second week of Parliament begins on Monday, the government will make every effort to get this bill passed by the House at the earliest.
2: मैं जानता हूं कि पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है, लाखों विद्यार्थी और उनके अभिभावकों के लिए बहुत ही पीड़ादायक है, और इसलिए पेपर लीक घटना से अब तक पिछले 2.5 महीनों में अनेक विविध कदम उठाए गए, गुनहगारों को पकड़ा गया है, वे जेल में पड़े हैं। हमारा सबसे महत्वपूर्ण जिम्मा था कि विद्यार्थियों का एक वर्ष बर्बाद न हो। सरकार ने अभी कम से कम समय में 22 लाख जितने विद्यार्थियों के एग्जाम हो जाएं, इसका प्रबंध किया।
1: The Delhi police has informed that 480 Pakistan-based social media handles involved in coordinated misinformation campaigns have been identified and blocked. Delhi police DCP Sumit Jha said these social media handles were involved in spreading rumours and false claims to mislead the students and the youth. He urged people to always verify information before trusting and sharing them. Activist Sonam Wangchuk has ended his hunger strike after 26 days at a private hospital in Gurugram last night in the presence of Union Ministers J.P. Nadda and Jitendra Singh. Sonam Wangchuk's wife, Gitanjali Angmo, and senior leaders of the apex body of Leh Ladakh were also present at the hospital when he ended his fast. Earlier, 65 members of parliament from different political parties had visited or signed letters urging him to break the fast. Mr. Wangchuk said this was done after long negotiations

சிநேகிதியே பெண்கள் பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதுக்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதுல பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடலையும் கேட்டு பெறும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துட்டு உங்களுடைய டிப்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட விருப்ப பாடலையும் கேட்டு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 9344-9010018 அல்லது 9342-9010018 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966-781 இந்த நம்பரை எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட விருப்ப பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற நேராக இருந்தால் 8300-1910018 இந்த நம்பருக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டங்களையும் போராடி ஜெயிச்சு காட்டின ஒரு சிநேகிதி கொடுத்த இப்ப நம்ம பேச போறோம். ஹலோ, வணக்கம் சிநேகிதி.
1: வணக்கம்.
0: நீங்க இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வரவேற்கப்படுறீங்க. ஹலோ சிநேகிதி.
1: தேங்க் யூ மேம்.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களுடைய சாதனைகள்?
1: நான் இங்க சேரிங் கிராஸ்ல பியூட்டி குயின் சொல்லிட்டு ஒரு பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
0: உங்களுடைய பேர்?
1: பானு.
0: பானு, ஓகே. அதுல உங்களுடைய சாதனைகள் என்ன?
1: ஒரு சிங்கிள் சிங்கிள் மதர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஒரு சிங்கிளா இருக்கிறோம், எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்றது? எல்லாருமே ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்மள கொஞ்சம் பயமுறுத்துவாங்க இல்லைங்களா, இது எதுக்கு பண்றீங்க, சிங்கிள் உமனா இருக்க ஒர்க் போனீங்கன்னா நீ நல்லா சம்பாதிக்கலாம்ல, பிசினஸ் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இப்ப நான் அந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் முயற்சி பண்ணதுதான், ஃபர்ஸ்ட் ஒரு உமனா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்து நான் இப்ப இந்த ஒரு சிங்கிள் உமனா இருந்து இப்ப ஒரு பார்லர் வச்சு அதை ரன் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை
0: வந்துருக்கு.
1: எனக்கு சின்னதுல இருந்தே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அதுல இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் முடிச்சு வச்சிருந்தேன். அதனால எனக்கு அந்த பிசினஸ், இப்போ ஒரு சிங்கிள் உமனா இருந்து நான் என் பொண்ணையும் பார்த்துட்டு நானும் தனியா வந்துட்டு இருக்கணும். அதனால வந்துட்டு ஒர்க் போனா என்னால அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ இந்த இதுல இருக்கிற இந்த தனியா ஒரு பிசினஸ் பண்றங்காட்டியும் நான் என் பொண்ணையும் பாத்துக்கிறேன், நானும் இதுல வந்துட்டு ஏர்ன் பண்றேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பர். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: இல்ல மேம், அத சிங்கிள் மதர், ஹஸ்பண்ட் இல்ல, டைவர்ஸ்டு. நானும் பொண்ணு மட்டும்தான்.
0: சரி சரி, ஓகே ஓகேங்க, ரொம்ப சூப்பர். இது எல்லாமே நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, முறியடிச்சு வெச்சு பெற்றிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா மேம்,
0: கண்டிப்பா. ரொம்ப அருமை, நன்றி. மேலும் வெற்றி பெற ஊட்டி எஃப்எஃப் இன் சிறப்பு வாழ்த்துக்கள்.
1: ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ.
0: தேங்க் யூ, தேங்க் யூ மேம்.

0: இப்போ நம்ம கூட நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்க அனௌன்சர் பிரதாப் இருக்காரு. இவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் டிப்ஸ் அமைச்சிருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போறாரு. பிரதாப், இப்போ நீங்கள் சொல்லலாம்.
1: ஆஷா, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னா அழகு அப்படின்னு நிகழ்ச்சியுடைய துவக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்க இல்லைங்களா. ஸோ பெண்கள் என்றாலுமே எப்போவுமே அழகு தான். ஸோ அந்த அழகை வந்து மேலும் மெருகூட்டுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்காங்க. ஊட்டியிலேருந்து ஜெயப்ரியா அப்படிங்கிற ஒரு நேயர், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராபெரி பழம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ராபெரி பழம் வந்து நம்ம யூஸ்வலாக வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து பெண்களுடைய ஸ்கின்க்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோலினுடைய வறட்சிய போக்க வந்து ஸ்ட்ராபெரி அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க
0: சொல்லுங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு,
1: ஐ மீன் என்னென்னா, தோலினுடைய வறட்சியை போக்க அதிகம் உதவுவது, அதில் வந்து நீர் சத்து வந்து நம்ம இழக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம செல் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல இருக்கிற செல் எல்லாமே உதந்து போகும் இல்லைங்களா, ஐ மீன் வந்து பழசாகி போகும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து தவிர்க்கறக்கும் ஸ்ட்ராபெரி உதவும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய டைஜஷன் பார்ட், ஐ மீன் உணவு பாதை அப்படின்பாங்க இல்லைங்களா, அந்த உணவு பாதையும் சீர் செய்யறதுக்கு ஸ்ட்ராபெரி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் இல்லைங்களா.
0: ஆமாம், கட்டாயம் சூப்பரான டிப்ஸை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தொடர்ந்து வந்து கண்ட நாள் முதல் படத்துலேருந்து ஒரு பாடல் கூட கேட்டிருக்காங்க, அவளுக்கான பாடல் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: சிநேகித நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் கூட இருக்கிறார், பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும். நீங்க சூப்பர் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க?
1: முட்டை பப்ஸ் மாதிரி. அதாவது மேடம், ஒரு முட்டைய அடிச்சிட்டு நான் வந்து எனக்கு பிஸ்டல், முட்டை அடிக்கிறதுன்னு ஒரு பிஸ்டல் வச்சிருக்கேன். அதுல ஒரு முட்டைய உடச்சு ஊத்தி அடி அடினு அடிச்சுன்னு ஊதுனால காத்துல பறக்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பஞ்ச் மாதிரி அடிக்கணும்.
0: அந்த மாதிரி அடிக்கணும். ரொம்ப லேட் ஆகும்ல அப்படி அடிச்சு அடிக்கிறதுக்கு?
1: இல்ல, பிஸ்டல் மாதிரி இருக்கும். அது அது முட்டையை உடச்சு ஊத்தி மூடி, அதுல மூடி இருக்க ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அதை போட்டு டக்கு டக்கு டக்குனு அடிச்சோம்னா பூ மாதிரி ஆயிடும்.
0: அதை
1: அடிச்ச பிறகு நம்ம வந்து முதல்லயே இது துவர பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன், ஒரு முட்டைக்கு மூணு ஸ்பூன் போடலாம். நல்லா ஊற வச்சிருங்க, முதலே ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்டு கொர கொரன்னு, நான் எல்லாம் அம்மியில தான் அரைப்பேன், எல்லாம் அரைக்க
0: மாட்டேன்.
1: கொர கொரன்னு அரைச்சிட்டு சோம்பு வச்சு கொஞ்சம் அரைச்சிட்டு பச்சை வெங்காயம் கொஞ்சம் நல்லா நசுக்கி, நல்லா நசுக்கிடணும். எதிர் தெரியாம நசுக்கிட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடணும். நிறைய சின்ன வெங்காயம் தான், சின்ன சின்னதா அறுத்து போடணும். போட்டு இந்த பருப்பு நசுக்கி வச்சது எல்லாமே அந்த முட்டையில போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு அடி அடிச்சுட்டு அதை எடுத்து எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்தி, நான் இரும்பு வடை சட்டி தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா தீயவே தீயாது முட்டையெல்லாம். இரும்பு வடை சட்டி வச்சிருக்கேன், அகலமான இரும்பு வடை சட்டி. அதுல ஊத்திட்டோம்னா தீயாது அது முட்டை. அப்படியே ஊத்திட்டு கொஞ்சம் ஸ்லோல வச்சுட்டு நல்லா மெதுவா அதை அப்படியே ஒரு மடக்கு மடக்கணும். திரும்ப எண்ணெய் ஊத்திட்டு திரும்ப அது அது கொஞ்சம் வெந்த வரை மறுபடியும் ஒரு மடக்கு, ரெண்டு மடக்கு மடக்கிட்டீங்களா, மடக்கி நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து என்ன வேணுமா செய்யணும். நல்லா நீளமா இருக்கும், நீளமா சப்பாத்திய மடக்கி வச்ச மாதிரி நீளமா இருக்கும். அதை என்ன செய்யணும், மூணு பாகமா வெட்டணும். தோசைக்கையிலயே வெட்டிடுவேன் நான். தோசைக்கையில வெட்டிட்டு திரும்ப அதை படுக்க வைக்கணும். படுக்க வச்சு எண்ணெய் ஊத்தி மறுபடியும் ஸ்லோலயே வேக வச்சோம்னா அடிபாகம் வெந்துடும். வெந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கோண சைஸ்க்கு இருக்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேங்காய் பூ போடணும்னா போட்டுக்கலாம், இல்லையா? தேங்காய் பல்லுப்பெல்லாம் சீர்த்து போடுறதுனாலும் உங்க இஷ்ட போடலாம். பெருஞ்சீரகம் ஆனா கண்டிப்பா பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் நுணுக்கி போடணும். பூண்டு போடலாம், இஞ்சியும் போடலாம், நம்ம இஷ்டம். வாசம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் பருப்பே போடாமையும் சாதாரணமாவும் செய்யலாம். ஐயோ, பயங்கர டேஸ்டா இருக்கு. என் கணவர் சொல்லுவார், நான் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு முட்டாடே நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவார்.
0: சொல்றது கேட்கும் போது இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது. அப்ப செஞ்சு சாப்பிட்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க, நல்லா இருக்கும். அதாவது முட்டைனா சும்மா வெங்காயம் போட்டு தோசைக்கல்லு திருப்பி போடுவாங்க, அப்படி செய்யாம அடை மாதிரி ஒரு மூடு மூடணும். திரும்ப அது நல்லா வேகணும், திரும்ப ஒரு மூடு மூடலாம். அப்புறம் முக்கான சைஸ்க்கு வெட்டணும். வெட்டிட்டு திரும்ப அதை படுக்க வச்சுட்டு அடிபாகம் எல்லாம் வேகிற அளவுக்கு ஸ்லோல வச்சிடணும். அதுக்கும் தான் பச்சை மிளகா இந்த முட்டைக்கும் போடணும். அப்புறம் வெஜிடேரியன் முட்டை அது எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, கடலப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டு நல்லா ஊறின பிறகு அதை அரைச்சிட்டு கொஞ்சம் சோம்பு, வரமிளகா கொஞ்சம் வச்சு அரைக்கணும். கொஞ்சம் வரமிளகா வச்சா போதும். அதை வச்சு அரைச்சிட்டு அதை நம்ம வந்து இட்லி தட்டுல வச்சு அவிக்கணும். அவிச்சிட்டு மஞ்சக்கரு மாதிரி ஊத்துங்கன்னா மஞ்சக்கரு மாதிரி முழுந்து விழுந்து இருக்கும். பெலாக்கொட்டையும் நல்ல மேல் தோல் வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத சொரசி சொரசி நல்ல ஒரு இந்த கடி, இந்த கல் சொர சொரப்பான கல்லுல தேய்ச்சி அந்த மேல் தோல் எடுத்துட்டோம்னா வெள்ளையா வந்துடும். அந்த வெள்ளையா இருக்கிறத அதை அவிக்கணும். அதை அவிச்சு உதுத்தணும். ஊத்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதே மாதிரி சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் நுணுக்கி போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அந்த பலாக்கொட்டை மசியல் இருக்கு இல்லைங்க, அதையும் வதக்கணும். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு அவிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கினா யாருமே நம்பவே மாட்டாங்க இது வெஜிடேரியன் முட்டைன்னா. அப்படியே ஒரிஜினல் முட்டை பொரியல் பண்ண மாதிரி இருக்கும், டேஸ்டா இருக்கும்.
0: ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே செஞ்சு பாப்பீங்களா டைம் இருக்கும்போது, இல்ல வீட்டுல இருந்து அம்மா பாட்டி?
1: எங்க அம்மா நல்லா சமையல் செய்வாங்க, அவங்கதான் இதெல்லாம் செய்வாங்க.
0: ஓஹோ, இதெல்லாம் வந்து அம்மா சொல்லி கொடுத்தது?
1: அம்மா செய்யும்போது பாத்துக்குவேன், வித விதமா சமைப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மணத்தக்காளி கீழே கீரையில ரசம் வச்சாலும் கூட வறட்டு வறட்டுன்னு அம்மிக்கல்லதான் தேங்காய் லைட்டா அரைச்சு போடுவாங்க, அதனாலயே என்னமோ பயங்கர டேஸ்டா இருக்கும்.
0: ஓகேங்க, சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். இந்த இப்போ கூட வந்து டைம் இருக்காங்க, இந்த மாதிரி அம்மிக்கல் அரைச்சி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க, அம்மிக்கல்லே தான் எங்க அம்மா அரைப்பாங்க. வீட்டு கிச்சன்ல ஒரு அம்மிக்கல் வச்சுக்கிட்டு சொரட்டு சொரட்டு அரைச்சு செய்வாங்க. ஒரு கீரை கிடைச்சாலும் கூட செய்யாது, எந்த ஸ்டார் ஹோட்டல் கூட அவ்வளவு டேஸ்ட் வராது. நான் கூட மம்மி கிட்ட சொல்லுவேன், மம்மி நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சீங்கன்னா எல்லாரும் உங்க வீட்டுதான் மம்மி தருவாங்க.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பருங்க. ரொம்ப டைம் ஆனதுனால நான் வந்து இப்போ இந்த முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம்.
0: இன்றே ஊட்டிஎஃப் ஸ்நேகிதி பானு பியூட்டிஷியன் சோதனை கடந்து சாதனை செய்து கொண்டிருக்கும் பானு இன்றே ஊட்டிஎஃப்எம்மின் ஸ்நேகிதி என்ற சிறப்பு பெயரை பெறுகிறார். வாழ்த்துக்கள் ஸ்நேகிதி. இதே போல உங்கள் சாதனை பகிர விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் பெயர், மொபைல் நம்பர் ஆகியவற்றை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: நம்மளுடைய அனௌன்சர் பிரதாப் இன்னொரு டிப்ஸை கூட வாட்ஸ்அப்பில் இருந்து வாசிக்கிறதா இருக்காது. பிரதாப் சீக்கிரம் வாசிங்க.
1: ஆஷா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்களா, இப்போ வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் வந்து சிவகாமி. இவங்களும் வந்து ஓட்டியில் இருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதவிதமாக டீ போட்டு குடிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த டீலேயே வந்து இவங்க ஒரு நியூ ஃப்ளேவர் வந்து சொல்கிறாங்க. நம்ம மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அப்படி தூக்கி போடுற தோல்லையும் சத்துக்கள் இருக்குது, அதை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தோலோட இஞ்சி புதினா இலைகள் எல்லாமே சேர்த்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1 or 2 minutes வந்து பாயில் பண்ணி அதை ஒரு டீயாக குடித்தா அது வந்து உங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ அதனால் மாதுளம் பழத்தோலை யாரும் வீணாக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா.
1: நிச்சயமா நிச்சயமா ஆஷா. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் சக்தி இருக்குது, அதோட தோல்லையும் சக்தி இருக்குது அப்படிங்கிறத 1 more time வந்து நமக்கு அவங்க ரிமைண்டர் பண்ணுறாங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.

0: பிரதா, வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா?
1: இல்லை ஆஷா, இதோட நம்ம இன்னைக்கு டிப்ஸ் எல்லாமே முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இன்னொரு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே முடிச்சுக்கலாம்.
0: ஓகே, நம்ம இப்போ இந்த இதோட இந்த நிகழ்ச்சியை இப்போ நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: நன்றி நன்றி ஆஷா.
0: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம விளையாட போற கேம் ஷோ நான் யார். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்க கூட கலந்துகிட்டு ஜாலியா கேம் ஷோல கலந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று

0: சத்தீஷ்கட் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத் தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்புத்திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் முளைப்புத்திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ணா சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும்

0: போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு உபகரணங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகள், பாலங்கள், மெட்ரோ ரயில்கள், துறைமுகங்கள் மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவற்றை உருவாக்க பயன்படும் கனரக எந்திரங்கள். மாபெரும் திட்டங்களை செயல்படுத்த தேவையான பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டும் பிரம்மாண்ட இயந்திரங்கள், கனரக கொக்கிகள் மற்றும் அதிநவீன மின்தூக்கிகளை நாம் இன்னமும் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வருகிறோம். இந்த இறக்குமதி சார்பை குறைத்து கட்டுமான இயந்திர தயாரிப்பிலும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்வதற்காக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம்தான் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு உபகரணங்கள் திட்டம். இந்த திட்டம் இந்தியாவில் கனரக கட்டுமான இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டமாகும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த கட்டுமான இயந்திரங்களுக்கு மாற்றாக உயர்தரமான இயந்திரங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வது இதன் அடிப்படை நோக்காகும். தற்போது நமது கட்டுமான துறைக்கு தேவையான உதிரி பாகங்களில் சுமார் 50% சீனா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த சார்பு நிலையை வேரோடு ஒழிப்பதே இத்திட்டத்தின் பிரதான இலக்காகும். நாட்டின் கடினமான மற்றும் அதிநவீன உள்கட்டமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களை உற்பத்தி செய்ய இத்திட்டம் வழிகாட்டுகிறது. நகர்ப்புற மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டும் துளை எந்திரங்கள் மற்றும் கடினமான மலைப்பகுதிகளில் சாலைகள் அமைக்க பயன்படும் பிரத்யேக கனரக எந்திரங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும். வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கட்டப்படும் அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான உயர்தர மின்தூக்கிகள் மற்றும் அவசர கால தீயணைப்பு அமைப்புகள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் 2 இடங்களில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப கருவி அறைகள் அமைக்கப்படும். இவை எந்திரங்களின் நுட்பமான பாகங்களை வடிவமைப்பு செய்யவும் பரிசோதிக்கவும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யவும் பயன்படும். இத்திட்டம் வெறும் எந்திரங்களை கட்டமைப்பதோடு நின்றுவிடாமல் உண்மையான இந்திய தயாரிப்பை உருவாக்குவதை லட்சியமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும். எந்திரங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் $3 பில்லியன் அளவிலான அந்நிய செலாவணி மிச்சமாகும். வெளிநாடுகளிலிருந்து எந்திரங்கள் வர மாதக்கணக்கில் காத்திருக்கும் நிலை மாறி திட்டங்கள் குறித்த காலத்தில் முடிவடையும். இது கட்டுமான நிறுவனங்களின் திட்ட செலவை குறைக்கும். கனரக எந்திர உற்பத்தி, வடிவமைப்பு மற்றும் பராமரிப்பு துறைகளில் ஆயிரக்கணக்கான பொறியாளர்களுக்கும் திறன்மிக்க தொழிலாளர்களுக்கும் புதிய கௌரவமான வேலைவாய்ப்புகள் உருவாகும். கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு உபகரணங்கள் திட்டம் என்பது வெறும் எந்திரங்களை செய்யும் திட்டம் அல்ல. இது விக்சித் பாரத்தின் பலமான அஸ்திவாரத்தை அமைக்கும் ஒரு உத்தி. அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் நமது இந்திய பொறியாளர்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக தலைநிமிரும் போது அந்த புதிய பாரதத்தை கட்டியெழுப்பிய அத்தனை எந்திரங்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என்ற பெருமையோடு இயங்கும்.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக ஹிந்தி மொழி பாடல்

0: ஒழித்த பாடல் லவ் ஸ்டோரி திரைப்படத்திற்காக அமித்குமார் மற்றும் லதா மங்கேஷ்கரின் குரலில் ஒழித்தது.
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஒலித்த பாடல் தேன்மாவின் கொம்பத்து திரைப்படத்திற்காக எம் ஜி ஸ்ரீகுமார் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் ஒலித்தது.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: 1:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடாவடி என்ற கன்னட மொழி பாடல்.

வண்ணவண்ண பூக்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக பத்மினி என்ற மலையாள திரைப்படத்திற்காக வித்யாதரன் மாஸ்டர் மற்றும் குஞ்சாக்கோ போவனின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சினையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு

0: கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டா நம்ம மாத்தி காமிச்சோம்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்தீங்கன்னாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸா மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணா நல்லபடியா இருக்கும்ன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில்

0: பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:55.
2: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலைய நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாவும் வேகமாவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டிருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் H ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டுமில்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
3: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம்.
2: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை இந்நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலைக்காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி வெட்டக்குறும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஏலமன்னா பகுதியைச் சேர்ந்த வெட்டக்குறும்ப பெண்கள் பாடும் பாடல்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏலமன்னா பகுதியைச் சேர்ந்த வெட்ட குறும்பையின பெண்கள் பாடும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் எண்ணங்களின் வலிமை என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கடலோரக் குருவிகள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் எண்ணங்களின் வலிமை என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை இடம்பெற கேட்கலாம்.
2: செந்தமிழே, நருந்தேனே, இனிய தமிழ் தாயே, தலை வணக்கம். நேயர்களே, இந்த வார இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் எண்ணங்களின் வலிமை என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். எண்ணங்களின் சக்தி ஆக்கப்பூர்வமாகவும் விஞ்ஞான சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் ஓர் ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஆகாயத்திலிருந்த கருமேக கூட்டங்களை நோக்கி எண்ணங்களை செலுத்தினார். தம் சோதனை சாலையிலிருந்த வண்ணம் அந்த மேகக்கூட்டம் கலைய வேண்டும் என்று எண்ணினார். தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு 5 நிமிடங்களுக்கெல்லாம் மேகம் கலைந்தது. இதை மீண்டும் மீண்டும் செய்து காட்டினார் அவர். அதேபோல ஒரு விஞ்ஞானி 2 மைக்ரோஸ்கோப் ஃபெனடியில் 2 பாக்டீரியாக்களை வைத்து தினமும் ஒன்றின் முன் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும், மற்றொன்றின் முன் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என்றும் எண்ணி திரும்ப திரும்ப கூறினார். சில நாளில் வளரச் சொன்னது வாழ்ந்தது, இறக்கச் சொன்னது செத்தது. இவ்வுலகில் காரண காரியங்களின் தொடர்பை நாம் அறிவோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு காரணம் ஒரு காரியத்தில் முடிகிறது. இது உலக நியதி. அதை ஆங்கிலத்தில் கேஸ் ஆஃப் அன் எஃபெக்ட் என்று கூறுவார்கள். அந்த அளவில் எண்ணம் ஒரு காரணம், பலன் ஒரு காரியம். மனதில் கோப எண்ணங்களை கொள்ளுங்கள். கோப உணர்ச்சி கிளம்புகிறது. சற்று நேரத்தில் கோபம் அடங்கும் போது நமக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. கோப எண்ணங்கள் நம் உடலில் நிலையை மாற்றி நம் சக்தியை வடித்து விடுகின்றன. கோபமாயிருக்கும் போது நமக்கு பசி எடுப்பதில்லை. காரணம், கோப எண்ணங்கள் உடலில் இரசாயன மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன. அதேபோல் மனதில் தவிப்பையும் பயத்தையும் கொண்ட எண்ணங்களை உலவ விடுங்கள். மனிதன் படபடிக்கிறான். நெருக்கடியான நிலையில் இருப்பதை உணர்கிறான். நெருக்கடி நிலை உடலில் மாறுதலை உண்டு பண்கிறது. முறுக்கேறிய நரம்புகள் வயிற்றில் புண்ணுகளை, அதாவது அல்சர் ஏற்படுத்துகின்றன. மருத்துவர்களை கேளுங்கள், மன நெருக்கடிதான் வயிற்று புண்ணுக்கு முக்கிய காரணம் என்பார்கள். நெருக்கடி ஒரு மனநிலை. தவிப்பு, பயம் போன்ற எண்ணங்கள் உண்டாக்கிவிடும் ஒரு நிலை அது. எண்ணங்களை மாற்றுங்கள். உடல் முறுக்கு தள்ளுகிறது. இயல்பான நிம்மதியில் உடல் திளைக்கிறது. இரவு வேளையில் நமது அறையில் திடீரென ஒரு புலி பாய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் குலை நடுங்குகிறது. ஆடுகிறோம், ஓடுகிறோம், புலி நம்மை ஒன்றும் செய்யவில்லை. எனினும் நம் பயம் மூச்சடைக்கச் செய்கிறது. சற்று நேரம் கழித்து புலி வேஷம் போட்டு கொண்டவன் தன் புலிச்சட்டையை கலட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நடுங்கிக் கொண்டே சிரிப்போமா? பயந்து கொண்டே திட்டுவோமா? இப்படியெல்லாம் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. புலி நிஜமா பொய்யா என்பதல்ல நமது உடல் நடுக்கத்திற்கு காரணம். புலியை பற்றிய எண்ணம், நம் மனதில் தோன்றிய எண்ணங்கள் தான் நம்மை அலற வைக்கின்றன. உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும்

0: எந்த எண்ணம் ஏற்படுகிறதோ அதற்கேற்ப நம் உடல்நிலை இயக்கம் மாறுபடுகிறது. எண்ணங்களின் உண்மை பொய்யை பற்றி நம் உடலுக்கு அக்கறையே இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நாம் அசைகிறோம், நடக்கிறோம். நம் வாழ்க்கை நம் நம்பிக்கைக்கு ஏற்ப அமைகிறது. எண்ணங்கள்தான் உணர்ச்சியாக சக்தியாக உடலில் மாறுகின்றன. எண்ணங்கள் நமது உடலில் இரசாயன அமைப்பையே மாற்றும் வல்லமை படைத்தவை. சில ஆண்டுகளுக்கு முன் புற்றுநோய் குணமான ஒரு 12 பேரை பற்றிய தகவலை புத்தகமாக வெளியிட்டிருந்தார்கள். அவை அனைத்தும் நமது பொது அறிவுக்கும் மருத்துவர்களின் அனுபவ அறிவிற்கும் அப்பாற்பட்டவை. அவற்றில் அநேகமாக எல்லாவற்றிலும் நோயாளியின் மனநிலையே, நம்பிக்கையே நோய் குணமாக காரணமாயிருந்திருக்கிறது. மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேர்விடும் போது அசாதாரண சக்தி பெறுகிறது. அச்சக்தி எதை சாதிக்க விரும்புகிறோமோ அதை சாதிக்கிறது. நமது ஊர் தீமிதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள், மேனாட்டார் ஆச்சரியத்துடனும் அதிசயத்துடனும் நம் தீமிதியை பற்றி தெரிந்து கொள்ள முயன்றிருக்கின்றனர். பல கட்டுரைகள் அது பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. மாரியம்மன் கோயில் தீமிதியில் என்ன நேருகிறது? மகமாயி நீ காப்பாற்று என்று கூறிவிட்டு இறங்குகிறார். வேண்டுதலை நிறைவேற்றுபவர் எண்ணம்தான் நம்பிக்கையாய் சக்தியாய் அவர் உடலில் மாறுதலை தோற்றுவிக்கிறது. எண்ணங்கள் வலிமை கொண்டவை. எண்ணங்களை நாம் உபயோகப்படுத்த முடியுமா? முடியும் என்கிறார்கள் மனோ தத்துவ நிபுணர்கள், உல சிகிச்சை மருத்துவர்கள். பல மருத்துவமனைகளில் நோய்கள் உல சிகிச்சை மூலம் குணப்படுத்தப்படுகின்றன. அமெரிக்க துணை ஜனாதிபதியாயிருந்த ஜெரிஃபோர்ட் பலமுறை மன மருத்துவர்களிடம் சென்று சிந்தனைகளை சீர்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். எண்ணங்களை மாற்றுவதன் மூலம், ஆராய்வதன் மூலம் நெருக்கடி குறைகிறது என்கிறார் அவர். எமிலிகோ என்றொரு பிரெஞ்சு மனநோய் நிபுணர் இருந்தார். நீ நன்றாயிருக்கிறாய், உன் உடல் குணமடைகிறது, உன் உடலில் அபிவிருப்தி தோன்றுகிறது, முன்னைப்போல் ஓடுகிறாய், விளையாடுகிறாய் என்று சொல்வதன் மூலம் பல நோய்களை அவர் குணப்படுத்தினார். நமக்கு நாமே எண்ணங்களை சொல்விக் கொள்வதன் மூலம் ஆட்டோ சஜேஷன் நாம் வளர முடியும், முன்னேற முடியும் என்று காட்டியிருக்கிறார் அவர். அவரது திட்டப்படி நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் முன்னை விட சிறந்து வருவதை உணர்கிறேன் என்று தினமும் படுக்க போகும் முன் நம் மனதிற்குள் சொல்லிக் கொள்வதாகும். இந்த எண்ணங்கள் பயனளித்திருக்கின்றன. இந்த வார்த்தைகளை உண்மையிலேயே உணர்ந்து நம்பி அனுபவித்து சொல்லும் போதுதான் பலன் ஏற்படுகிறது. வெறும் எந்திரம் போல் ஒப்புவிப்பது ஒரு பலனையும் தருவதில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது நமது பிரார்த்தனைகள், வேண்டுகோள்கள் எப்படி பலன் தருகின்றன என்பது விளங்குகிறது அல்லவா? எல்லாம் எண்ணங்கள்தான். எண்ணங்களை மகத்தான சக்தி கொண்டவை, நினைத்ததை முடிப்பவை. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு.
1: தமிழ் உரையை தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கடலோர குருவிகள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். கடலோர குருவிகள். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய இந்த புத்தகம் 216 பக்கங்களை கொண்டது. இந்த புத்தகம் ஒரு நாவல். இதனுடைய ஆசிரியர் பாலகுமாரன் அவர்கள் குறித்து பெரிதாக அறிய தேவையில்லை, யாவரும் அறிந்ததே. ஆசிரியர் பாலகுமாரன் அவர்களுக்கு தெரிந்தது அத்தனையும் அவர் கடைபிடித்த ஒழுக்க நெறிகள், அத்தனையும் தியான வழிகள், விதிகள், அத்தனையும் நமக்கு கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த கதையில் சொல்லிவிடுகிறார். தஞ்சை மகாபெரிய கோவில் குறித்து சிறப்பான தகவல்களை மாதவன் மூலமாகவும், தியானம் குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் கட்டுப்பாடு குறித்தும் கதாபாத்திரங்கள் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கப்படுகிறது. இந்த நாவலில் அதுதான் ஆசிரியரின் சிறப்பு. இந்த கதையில் மாதவன் தஞ்சையை சேர்ந்தவன். தினமும் பசிக்காக கோவில் பட்டை சாதம் உணவிற்கு காத்திருப்பவன். அவ்வளவு வறுமை. இரண்டு சகோதரிகள் கலை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு அவர்களை சோற்றுக்காக சொல்லவே மனம் அமைந்துள்ளது. கோயிலை நம்பி வாழ்கின்ற குடும்பமாக இருக்கிறது. மீனாட்சி செல்வ சிறப்பு கொண்ட குடும்பத்தில் பிறந்தவள். பணம் இருப்பினும் தம் குடும்பத்தில் எவரையும் நம்ப இயலாத குணம் அவரை நண்பர்களோடு இணைத்து பயணங்கள் பல மேற்கொள்ளச் செய்கிறது. மீனாட்சிக்கு பயணம் மேற்கொள்ளையில் இருக்கக்கூடிய ஆர்வம் வேறு ஏதேனும் இருப்பதில்லை. நண்பர்களுக்கு உதவும் குணம் கூட அதிகமாக இருக்கிறது. தஞ்சாவூருக்கு மீனாட்சி தோழிகளோடு வருகையில் மாதவன் அவர்களுக்கு பெருவுடையார் கோவில் கைடாக இருக்கின்றான். அவன் விவரித்து விவரம் கண்டு ஆச்சரியப்பட்டு போன மீனாட்சி எப்படி என்று கேட்க, தன் தம்பி காரணம் என்று சொல்ல தந்தையே காண ஆவல் கொள்கிறாள் மீனாட்சி. மாதவனின் பெற்றோர்களையும் சந்திக்கிறாள் மீனாட்சி. மீனாட்சி ஒரு சிறிய விபத்தில் காப்பாற்றப்படுகிறாள். மாதவனின் தந்தை மீனாட்சி மாதவன் இருவருக்கும் வாழ்க்கை பற்றிய பாடத்தை குருவிகளின் கதை மூலம் விளக்குகிறார். தெளிந்த மீனாட்சி மாதவன் கடலோர குருவிகள் என்ற பெயரில் சுற்றுலா வழிகாட்டி மையம் துவக்குகிறார்கள். ஆசிரியரின் சில முத்தாய்ப்பான கருத்துக்களை அறிவுரைகளை கீழ்கண்ட முத்துக்களாக தொடுத்திருக்கிறேன். பிரம்மத்தை அடுத்திருப்பது பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அறிய முற்படுவன் பிராமணன். பொருள் தேட ஆசை இருக்கிறவன் பிரம்மத்தை தேட முடியாது. மொழிமேல் காதல் இருக்கலாம், காமம் இருக்கக்கூடாது. காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேராசைன்னு பொருள். பேராசை உள்ளவன் தனக்கும் தான் சார்ந்ததற்கும் எதிரி. வறுமை என்பதன் நுனி அவளுக்கு லேசாய் புலப்பட்டது. அதை முற்றிலும் தெரிந்து கொள்ள விரும்பினாள். பெண் உதவி என்று கூப்பிட்டால் எந்த இடமாயினும், எப்பேற்பட்ட விரதத்தில் இருந்தாலும், எந்த விதமான சமயத்தில் இருந்தாலும் ஒரு ஆண் உதவிக்கு போக வேண்டும் என்று தர்ம சாஸ்திரம் சொல்கிறது. பெண் ஓலமிட்ட போதும் கண்டும் காணாமல் செல்பவன் நரகத்தை அடைவான் என்றும் சொல்கிறது. எதிர்க்கிற போதுதான் கேலி வழி. கொண்டாட்டமாய் ஏற்றுக்கொள்கிற போது கேலி என்ன செய்ய முடியும்? பெண் பட்டாம்பூச்சியாகவும் கூட்டுப்புழுவாகவும் மாறி மாறி இருப்பவள். கூட்டுப்புழு மூடிக்கொள்வது போல் மூடிக்கொண்டும் பட்டாம்பூச்சியின் அலையில் அலைபோல் ஆட்டம் காட்டியும் இருப்பவள். அவளின் இந்த இரண்டு குணத்தையும் புரிந்து கொள்ள முடியாத போதுதான் ஆணுக்கு பெண் வியப்பாகிறாள், விசித்திரமாகிறாள். உடம்பு என்பது ஒரு விகாரம். ஆத்மா விகாரமடைந்து உடம்பாகிற்று. விகாரப்பட்டதை எப்படி அழகென்று சொல்கிறது? மார்பழகின் விகாரம் வியர்வை, இடையழகின் விவாகம் மலம். வியர்வையும் மலத்தையும் எப்படி காதலிப்பது? பட்டினத்தார் சொன்னது போல இருக்கிறது இந்த பட்டு வரிகள். சிலருக்கு சில நேரம் மிக நல்ல வழிகாட்டி கிடைத்துவிடும். எந்த முயற்சியும் செல்லாமல், எந்த தேடலும் நடத்தாமல் தானாய் எதிரே உதவி செய்ய ஆள் கிடைத்துவிடும். அப்படி கிடைத்த உதவியை இழிவாக்காமல் தக்க வைத்துக் கொள்ள சாமர்த்தியம் வேண்டும். உதவியாயிது என்று சந்தேகம் கொள்ளாமல் உவப்பாய் உறவாட வேண்டும். அப்படி இருப்பவர்களின் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். சொல்லிக் கொடுப்பதில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் சொல்லிக் கொடுத்ததை சொல்லிக் கொடுத்த விதத்தில் புரிந்து கொள்ளத்தான் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. இது கட்டலின், கற்பித்தலின், கற்றுக்கொள்ளப்படுவதில் உள்ள தத்துவம். ஜெயிக்கின்ற எல்லோரும் கர்ப்பிணியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்க வேண்டும். நிறைய யோசித்தேன், எனக்கு புரியவில்லை ஏன் அப்படி சொன்னார் என்று. இன்னமும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைமாத கர்ப்பிணி என்பது பூமி தாயை போல என்று முடிக்கின்றார் பாலகுமாரன் அவர்கள். பாலகுமாரன் அவர்களுடைய இந்த கடலோர குருவிகள் என்ற இந்த புத்தகத்தில் இரு குருவிகளினுடைய கதாபாத்திரங்களை கொண்டு மானிடத்தினுடைய இயல்பினையும் சமூக பாதிப்புகளையும், இந்த சமூகத்தில் ஒரு வறுமையை ஒரு மனிதன் எவ்வாறு எதிர்கொள்கின்றான் என்பதனையும், அதனை முறியடிக்கும் வண்ணம் பணக்கார பெண்மணி ஒருத்தி அவளை காதலிக்கிறார் என்பதும் தெல்ல தெளிவாக இரு குருவிகளின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் பாலகுமாரன் அவர்கள். கடலோர குருவிகள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த கதையை முழுவதுமே அவர் முடித்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். என்ன நேயர்களே, இந்த புத்தகத்தை நாமும் படிப்போம். பாலகுமாரன் அவர்களுடைய வார்த்தைகளினுடைய வலிமைகளையும் வேதனைகளையும், அதனுடைய மகிழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் எவ்வாறெல்லாம் இந்த வார்த்தைகளிலே வரிகளிலே அவர் கொடுத்திருக்கிறார் என்று இந்த புத்தகத்தை படிக்க படிக்க நாம் புரிந்து கொள்வோம். வாருங்கள், பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கடலோர குருவிகள். நாமெல்லாம் காகங்களாய் மாறி இந்த புத்தகத்தை கொத்துவோம். நிச்சயமாக கற்போம், கற்பிப்போம் என்றே சொல்ல வேண்டும். காரணம், ஜெயிக்கின்ற எல்லோரும் கர்ப்பிணியாக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்க வேண்டும். நிறைய யோசித்தேன் என்று எனக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிறைமாத கர்ப்பிணி என்பது பூமி தாயை போல என்று அவர் முடித்திருக்கிறாரே. இதனுடைய வரிகளையும் அதன் ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகத்தை முழுமையாக

நிலையத்தில் நேரம் 2:45. இனி திரைகானம் கேட்கலாம்.

சொல்லலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், தேவாடா, மேல்பவானி, அவலாஞ்சி ஆகிய

0: இடங்களில் 2 சென்டிமீட்டர். கூடலூர் பசார், மேல்கூடலூர், பார்வுட், உப்பாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் பெய்த மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், வேலூர் ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை வேலூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் காணப்படும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மீண்டும் மனதின் குரல் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 700.
2: வாசிப்பவர் ஷியாமலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தில்லியில் போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் சற்றுமுன் நிறைவடைந்தது. எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான

0: ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மவுனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை களைய நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தமிழகத்திற்கான தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 3:02.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் கேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில பின்னணி பாடகியான இவங்க வாங்காத விருதுகள் இல்லை, வாங்காத பாராட்டுகளும் இல்லை எனலாம். இவரின் பாடல்களால் பல ரசிகர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் 40 மொழிகளில் பாடல்கள் பாடியிருந்தாலுமே தன்னுடைய பாடல்களால் பாடலின் கருத்திற்கேற்ப உணர்வுகளுக்கு கொண்டு செல்லும் ஹைபிச் குரலை கொண்டவர் அவர்தான்.

சாதனா சர்கம் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சாதனா சர்கம் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வானவில்லில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது. இவர் இந்தியில 1000+ மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருந்தாலுமே தமிழ் மொழி பாடல்தான் முதல் தேசிய விருதினை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பெஸ்டான பாடல்களை பாடியிருக்காங்க, அதுல சில

பாடல்களை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில தேர்ந்தெடுத்து தருவது அப்படிங்கறது ஒரு ரசனையாக இருந்தாலுமே நீங்க அந்த பாடல்களை ரசித்து கேட்க தயாராக இருக்கீங்க என்ற நம்பிக்கையோட முதல் பாடலுக்கு வருவோம் நேயர்களே. கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவை இல்லாமல் வாழ்க்கையா, 100 கனவுகள் கண்டாலே அதில் 6 கனவுகள் பலிக்காதா, கனவே கை சேரவா என்று தன் இனிமையான குரலில் கொஞ்சம் மைனாக்களை கேட்க வருகிறார் இவர். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக கேட்கலாம் இந்த பாடலை.

எத்தனையோ பேரின் மனதை வருடிச் செல்லும் பாடலாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லைங்க. இந்த பாடலில் இசையை மிஞ்சிய ஒரு குரலாக இருந்தது பாடகி சாதன சர்க்கம் அவர்களின் குரல் எனலாம். அடுத்த பாடலுக்கு வரவும் நேர்களே, பூவின் வாசம் பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க எனலாம். அப்படி இருக்கும்போது பாடல்களை பாடும் இவரின் குரலுக்கு மயங்காத பூக்கள் இருக்குமோ என்று சொல்லலாங்க. 2001 திரையில் வந்த படமான பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக வித்யாசாகர் அவர்களுடைய இசையமைப்பில் வந்த பாடல். தூங்காத காற்றே துணை தேடி ஓடி உன் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா என கே ஜி யேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருக்காங்க சாதனா சர்க்கம் அவர்கள் பாடிய இந்த பாடல். கேளுங்க, ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

மெல்லிய குரல் ஆனாலுமே துல்லியமாய் தமிழ் பேசிட்ட பாடல்களை பாடுபவர்தான் சாதனா சர்க்கம் அவர்கள் எனலாம். இவர் 1996 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல வித்யாசாகர் அவர்களுடைய இசையமைப்புல ஹரிஹரன் அவர்களுடன் ஒரு பாடலை வந்து இணைந்து பாடி தமிழ் திரையில் அறிமுகமானவர் இவர். அதன் பிறகு 1997 மின்சார கனவு படத்துல வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற அந்த பாடல் A.R. ரகுமான் அவர்களுடைய இசையமைப்பில் பாடியிருக்காங்க. இந்த பாடல் இன்று வரை மட்டுமல்லாமல் என்றென்றும் ரசிகர்களின் மனதில் பின்னி பிணைந்த பாடலாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையமைப்பில் அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. பாடலில் வரும் சாதன சர்க்கம் அம்மிங்குக்காகவே இந்த பாடலை வந்து பல முறை கேட்கலாங்க. பா விஜய் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக தன் குரலில் அழகு சேர்த்திருப்பார் இவர். மனதை திருடி விட்டாய் படத்திலிருந்து பாடல் வருகிறது கேளுங்கள். இது ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பின்னணி பாடகி சாதனா சர்கம் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. சாதனா சர்கம் அவர்கள் பல மொழிகள்ல பாடல்கள் பாடியிருந்தாலுமே 2002 இவர் பாடிய தமிழ் பாடலுக்காக விருதினை வென்று இருக்காங்க. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருது மற்றும் 49வது தேசிய திரைப்பட விருதில் சாதனா சர்கம் அவர்கள் பாடிய இப்போ நம்ம கேட்க போற பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதினையும் பெற்றிருக்காங்க. அந்த படம் தான் அழகி. இந்த படத்திற்காக பாடலுக்கு மட்டுமில்லாம மேலும் 3 பிரிவுகளில் தென்னிந்திய திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கு என்பதில் குறிப்பிடத்தக்கது. பாடலை கேட்கலாம நேயர்களே, அழகி படத்திற்காக இந்த பாடல்.

அடுத்ததா இந்த பாடலை எப்ப வேணுமானாலுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படியான ஒரு பாடல். பாடல் காட்சிகளாகட்டும், பாடல் வரிகளாகட்டும், இசை அமைப்பு என மனதில் ஒரு தாக்கத்தை தந்த பாடல் என்றே சொல்லலாம். இந்த பாடல் அந்த படத்துல ரெண்டு முறை இடம்பெற்றிருக்கும். அதில் சாதனா சர்கம் மற்றும் ஹரிஹரன் அவர்கள் இணைந்து பாடியும், சாதனா சர்கம் தனித்தும் பாடியிருப்பாங்க. இரண்டு முறை இல்லைங்க, பல முறை ஒன்ஸ் மோர் கேட்க சொல்லும் பாடல் தாங்க அந்த பாடல். ரமணா படத்திற்காக வானவில்லாக இந்த வானவில் நிகழ்ச்சியில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

சாதன சர்க்கம் தமிழ் படங்கள்ல அதிகம் அரியரன் அவர்களோட பாடிய பாடல்கள் அதிகமாக இருந்தாலுமே தொடர்ந்து தமிழ் திரைப்பாடல்களில் அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் வந்தன. வித்யாசாகர், சபேஷ் முரளி, தேவா, சரண், இளையராஜா, பரத்வாஜ், எஸ் ஏ ராஜ்குமார், ஏ ஆர் ரகுமான் போன்றவர்களின் இசையமைப்பில் மட்டுமில்லாம கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீகாந்த் தேவா போன்ற அடுத்தடுத்த தலைமுறை பாடகர்களின் இசையமைப்பிலும் பாடியிருக்கிறாங்க இவங்க. இவங்க 2003 வித்யாசாகர் அவர்களுடைய இசையமைப்பில் தவமின்றி கிடைத்த வரமாக தமிழ் திரை பாடல்களை தந்திட்ட பின்னணி பாடகி சாதனா சர்க்கம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லோர் மனதிலும் நினைத்து நின்ற பாடலாக அரியரன் இணைந்து பாடிய இந்த பாடல் அன்பு படத்திற்காக. பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சாதனா சர்கம் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. சாதனா சர்கம் அவர்கள் தமிழ் திரைப்படங்கள்ல ஏறத்தாழ எல்லா பின்னணி பாடகர்களுடனும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி பாடலாசிரியர்களின் பாடல்கள் உச்சரிப்பு நுணுக்கங்களை மிகவும் கவனமாக பாடி ரசிகர்களின் மனதை வருடிய பாடல்களை தந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 2003 வெளிவந்த படமான மனசெல்லாம் படத்திற்காக இளையராஜா அவர்களுடைய இன் இசையில மதி பறிக்கும் மதிமுகமாக உன் ஒளி அலை தன்னில் நான் இருப்பேன், எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேன், மனசெல்லாம் நீதானே என்ற மனதை மயக்கிய பாடலாக ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில சாதனா சர்கம் அவர்களை பற்றி கூறும்போது, இந்தியாவில் உள்ள பாடகர் பாடகைகளில் தான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பாடல்களை பாடி ஆச்சரியமூட்டும் நுட்பமான திறமை கொண்டவர் என்று பாராட்டியிருக்காருங்க. வடமாநில பாடகர்களிலே அதிகமாக தமிழ் பாடல்களை பாடியவர் மட்டுமல்லாது தென்னிந்திய திரைப்பாடல் பாடி தேசிய விருது பெற்றவர்.

தொடங்கி 2023 ஆண்டு வந்த வெப் திரைப்படத்தில் கார்த்திக் ராஜா அவர்களின் இசையமைப்பில் ஒரு பாடல் என சுமார் 203 தமிழ் திரைப்பட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. மேலும் தனது இனிமையான குரலில் 15,000 மேற்பட்ட பாடல்களை 36 மொழிகளில் பாடியுள்ள இவரின் திரைத்துறை பயணத்தில் மேலும் பல பாடல்களை கேட்க வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நேயர்களே, அடுத்த பாடலையும் கேட்கலாம். திருட்டு பயலே படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையமைப்பில் ரேஷ்மா அமல்ராஜ் அவர்களுடன் இணைந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8 வானவில்.

தமிழில் பல மென்மையான மற்றும் மறக்க முடியாத பாடல்களை பாடியவர்தான் சாதனா சர்கம். 96 ஆண்டுல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தில் தனது முதல் பாடல்

தன்னுடைய பாடல்களால் ரசிகர்களின் மனதில் பெரும் வரவேற்பை பெற்ற குரலுக்கு சொந்தக்காரரான சாதன சர்கம் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பினை இதுவரை நேயர்கள் கேட்டீங்க. அடுத்த வாரம்

0: அடுத்த வாரம் வானவில் நிகழ்ச்சியில விஜய டி ராஜேந்திர அவர்கள் இசையமைத்த திரைப்பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ்.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்?
1: ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் சிந்திக்கும் திறனுக்கு சவால் விடும் நான் யார் விளையாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் மூளைக்கு வேலை தரும் சில சுவாரஸ்யமான புதிர்களுடன் உங்களுடன் இணைவது நான் உங்களுடைய ஆர்ஜே ஆஷா. என்னுடன் இனி எங்க கூட இன்னொருத்தர் கூட இருக்காரு, அவர் வந்து ட்ரைனிங்காக வந்திருக்காரு, ஒரு நம்மளுடைய பிரதாப். லிஸ்னர்ஸ், நீங்கள் எங்களுடைய இணைந்து விளையாட 9344-9001-01 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8300-01-01-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இதுவும் இல்லை அப்படின்னா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 இந்த எண்ணுடன் தொடர்பு கொண்டு எங்களுடன் விளையாடலாம். லிஸ்னர்ஸ், இந்த கேம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் யார் இந்த கேமில் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னாக்கா, இந்த கேமில் நாங்கள் உங்களுக்கு 3 க்ளூ தருவோம். அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூலேயே உங்களுடைய ஆன்சரை சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா செகண்ட், இல்லைன்னா அதுவும் முடியல அப்படின்னா தான் நாங்கள் வந்து தேர்ட் க்ளூக்கு தருவோம். அதுக்கப்புறமும் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கேமை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்த லிஸ்னர் யார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது ரொம்ப ஜாலியான ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், ஈஸியான க்ளூ, ஈஸியான க்வெஸ்சன் தான் இருக்கும். இந்த கேமில் நீங்கள் ஜாலியாக கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்.
4: நேர்களே, நம்ம கூட இப்போ ஒரு முதல் நேர் இணைஞ்சிருக்காரு, யார் அப்படின்னு பார்க்கலாம். வந்த உடனே போயிட்டாரு, இருங்க இன்னொரு காலர்கிட்ட போலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
7: ஹலோ, வணக்கம் மேம்.
4: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: நல்லா இருக்கிறேன் மேம், நான் ஞானக்காட்டி மணி பேசுறேன் மேம்.
4: நல்லா இருக்கீங்களா மணி? இப்போ வந்து நம்ம கூட ஆஷா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஒரு 3 க்ளூ கொடுப்பாங்க. 3 ஒரேடியாக கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு க்ளூவாக கொடுப்பாங்க. நீங்கள் அதை யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு நாங்கள் கொடுப்போம்.
7: சரிங்க மேம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
4: கண்டிப்பாக முடியும் மணி. ஆஷா உங்களோட
6: நல்லா ட்ரை பண்ணுங்க, முடியும். ஓகே, நான் இப்போ க்ளூ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு நடிகன், என்னோட இயற்பெயர் சரவணன். 2 க்ளூ கொடுத்தாச்சு. நான் ஒரு நடிகன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் ஆன்சர் தெரில, சரி ஓகே, எந்த நடிகர் ஒன்றும் இருக்கலாம் இல்லையா, அதனால் செகண்ட் ஒன்று கொடுத்துருவேன். என் இயற்பெயர் சரவணன்.
4: யாராக இருப்பாங்க மணி, யோசிங்க.
6: ஹலோ,
7: சொல்லுங்க சொல்லுங்க.
6: கண்டுபிடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்து. சரி ஓகே, என் குடும்பத்தில் 4 திரை பிரபலங்கள் உள்ளன.
4: போயிட்டாங்க. சரி, நம்ம ஒரு இன்னொரு நேர் வந்திருக்காங்க.
6: ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ ஆஷா, சோனியா வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சோனியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்காங்க. நம்ம கூட ஆஷாவும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு மூணு க்ளூ கொடுத்துருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா?
2: இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து நடிகர் சூர்யா.
6: அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அவ்வளவு சீக்கிரமா கடை கடன் சிரிச்சுட்டே வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க ஈஸியா இந்த ஆன்சர் சொன்னதுனால இன்னொரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு கேட்கலாமா?
2: கேளுங்க, தாராளமா கேளுங்க. சோனியா கேக்கட்டும்.
6: சோனியா தான் உங்களை கேக்குறதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க.
8: கேட்டுலாம் ராஜ்குமார், இப்போ நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இசையமைப்பாளர். தென்னிந்தியாவில் இருந்து ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைத்த முதல் இசையமைப்பாளர் நான் தான். யாருன்னு தெரியுங்களா?
2: ஆங்கில திரைப்படத்துக்கு,
8: தென்னிந்தியாவில இருந்து ஆங்கில திரைப்படத்திற்கு முதன் முதல்ல 2002 இசையமைச்ச இசையமைப்பாளர் இவர்
2: தான். சொல்லுங்க.
8: கடைசி க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தேசிய விருதும் 2 தமிழ்நாடு மாநில விருதுகளுடன் கலை மாமணி விருதும்
2: பெற்றுள்ளேன்.
8: இல்லைங்களே. பரவாயில்ல ராஜ்குமார், நீங்க எப்படி இருந்தாலும் ஒன்று வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. எங்களோட நீங்கள் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் ஆஷா. அடுத்த க்ளூவோட நீங்கள் ரெடியாக இருங்க.

0: நேர்களின் அந்த திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும்ல இன்னைக்கு நம்ம நான் யார் விளையாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ளூவை ஒருத்தர் அழகா கிராக் பண்ணி அது சூர்யா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. செகண்ட் செட் ஆஃப் க்ளூஸ் நான் கொடுத்துருந்தேன், அதை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் கிட்ட கேட்கலாம் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் க்ளூஸ்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இசையமைப்பாளர், தென்னிந்தியாவிலிருந்து ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைத்த முதல் இசையமைப்பாளர் நான். நான் ஒரு தேசிய விருதும் இரண்டு தமிழ்நாடு மாநில விருதுகளுடன் கலை மாமணி விருதும் பெற்றுள்ளேன். யார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், மஞ்சூர் சிவகுமார் பேசுறேங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க.
1: கண்டுபிடிக்கிறேன்.
0: பார்க்கலாம் சிவகுமார், ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை. அடுத்து என்ன இருப்பாக்கலாம்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி இணைந்ததற்கு. நம்ம
1: அடுத்து
0: கேட்டு போயிடலாம். நன்றி. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம். மாலை வணக்கம். வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சின்ன விடவில இருந்து ஐந்தராஜ் மேம்.
0: யாருங்க?
2: ஐந்தராஜ், சின்ன விடவில இருந்து.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சமயம் போயிடுங்க மேம்.
0: அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: ஓகே, நல்லா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்ங்க. சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா
2: மேம்? கங்கை அமரன்.
0: கங்கை அமரன் இல்லைங்களே?
2: இல்லைங்களா?
0: ஆமாங்க. எனக்கு இன்னொரு கஷ்டமான குவெஸ்டன் தான் மேம். இருந்தாலும் குடுக்க கூடாது, எல்லாரும் நம்ம நேர்மையா இருக்கணுமே.
2: இல்லைங்களா?
0: இல்லைங்களே.
2: சரி, ஓகே,
0: ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி.
2: ஓகே மேம்.
3: சோனியா, ரொம்ப ஹார்டாக கொஸ்டின் கேட்டிங்களோ?
0: ஆமா ஷாப்பினஸ், ஈஸியாக கொடுத்தா கண்டுபிடிச்சிடுறாங்களே.
3: ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, யாருமே ஆன்சர் சொல்லாம போயிட்டாங்களே.
0: சரி, நெக்ஸ்ட் யாரும் பாக்க வந்திருக்காங்க.
3: அப்படி அப்ப கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லணும்க்காக வரல.
0: அப்படிதான் நினைக்கிறேன் ஆஷா. இருங்க கேப்போம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
4: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. கண்டுபிடிச்சிங்களா?
4: கண்டென்சர் கண்டுபிடிச்சிருவாங்க.
0: அப்படிங்களா? நான் ஒரு இசையமைப்பாளர், தென்னிந்தியாவிலிருந்து ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைத்த முதல் இசையமைப்பாளர் நான். நான் ஒரு தேசிய விருதும் இரண்டு தமிழ்நாடு மாநில விருதுகளுடன் கலை மாமணி விருதும்
4: பெற்றுள்ளேன்.
0: இல்லைங்களே, இப்பதானே ஒரு காலர் இல்லைன்னு
4: சொன்னாரு.
0: அப்படின்னா இது தென்னிந்தியால இருந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இங்கிலீஷ் படம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டோ அமெரிக்கன் மூவிக்கு மியூசிக் பண்ணவர் 2002 ஆம் ஆண்டுல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சந்திரசேகர், நம்ம பார்க்கலாம். நீங்க அடுத்த குளூக் ரெடியா இருங்க, நம்ம இன்னொரு நேயர்கிட்ட பேசிட்டு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்கின் கால் பண்ணிடுங்க அடுத்த நிகழ்ச்சியில. ஓகேங்க, தேங்க்யூ. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: பழனி நரிக்கல்பட்டியில இருந்து மோகனா பாலசுப்ரமணியம்.
0: எப்படி போயிருக்கீங்க மோகனா பாலசுப்ரமணியம்?
5: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? மூணு க்ளூ கொடுத்துருக்கோம்.
5: மூணாவது க்ளூ என்ன மேம்?
0: மூணாவது க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தேசிய விருதும், அதாவது ஒரு தேசிய விருதும் இரண்டு தமிழ்நாடு.
5: நல்லா கிளியரா கேட்கவே மாட்டேங்குது.
0: அப்படிங்களா? இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? நீங்க கொஞ்சம் உங்களோட வால்யூம் ஏதாவது இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறீங்களா?
5: இல்ல, எஃப்எம்ல கேக்குது.
0: சரிங்க.
5: செல்ல சவுண்ட் வரல. செல்ல.
0: அப்படிங்களா?
3: கொஞ்சம் டவருக்கு அடுத்து வந்து நின்னுங்களே, கொஞ்சம் தள்ளி வந்து நின்னீங்க அப்படி சொன்னா உங்க டைம் கேக்குங்க.
5: ஹலோ.
3: ஹலோ.
0: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகனா, நான் ஒரு தேசிய விருதும்

0: 2 தமிழ்நாடு மாநில விருதுகளுடன் கலை மாமணி விருதும் பெற்றுள்ளேன். கண்டுபிடிச்சீங்களா? என்னை மெலடி கிங் என்று அழைப்பர். இல்லைங்களே, பரவாயில்ல மோகனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த காலர் கிட்ட கேட்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே முடிஞ்ச ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு அழகான பாடல் கண்டிப்பாக வரும். நேயர்களே, இந்த க்வெஸ்சன் ரொம்ப டஃப்பாக போயிருச்சேன்னு நினைக்கிறேன். லாஷா
1: கட்டாயம் சோனியா, எல்லாருமே வந்து வராங்க ஆன்சர் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் என்ன முடியல.
0: நிறைய பேருக்கு இத்தனை மியூசிக் டைரக்டர் இருக்காங்கன்ற ஒரு புரிதல் இல்லை, அந்த ஒரு இது இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லாருமே வந்து அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டாங்க. அதனால தான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வெளியில் தெரியறதும் இல்லை. அதனால தான் இன்னைக்கு இந்த பிளான் பண்ணி நான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் ஒரு நேருக்கு கொடுக்கலாம், அவர் சொல்லனா நானே
1: சொல்லிடுவேன்.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நானே
1: சொல்லிடுவேன். ரொம்ப சூப்பருங்க,
0: ரொம்ப நன்றி செல்வராஜ், ரொம்ப அழகா நீங்க இதுக்கான விடை கண்டுபிடிச்சிட்டீங்க. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆஷா, நீங்க அடுத்தக்குள்ளோட ரெடியா இருக்கீங்களா?
1: நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பிரதாப் என்ன செய்யறா, நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்துருக்காரு.
0: கேளுங்க, எல்லாரும் கேட்கலாம். எல்லாருக்கும் கேள்வி இருக்கு, எல்லாருக்கும் பதிலும் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடல் இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இப்போது பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பிச்சரன், பல்ராம், சந்தியா, அனு ஆனந்த் அவங்களோட குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு பேரை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் யார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கொடுக்குற அந்த க்ளூஸை வச்சு நீங்கள் அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம கூட ஆஷாவும் பிரதாப்பும் ரொம்ப வெறித்தனமாக, இல்லை நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் ரெடியாக இருக்கீங்க, கேளுங்க பார்க்கலாம்.
1: ஓகே பிரதாப், நீங்கள் தான் ரொம்ப ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே கேட்டுருங்க, நான் விட்டு கொடுத்துட்றேன்.
2: அப்படியே ஆஷா? சரி, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈஸியான க்வெஸ்சனாக கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பற்றி கேட்கலாமா நம்ம?
1: ஓகே ஓகே.
2: முதல் குழு, நான் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர். அவரோட இது என்ன அப்படின்னா, 400+ டெஸ்ட் விக்கெட்டும் 5000 ரன்னும் எடுத்திருக்காரு.
0: அப்படியே கட் பண்ணுங்க பிரதாப். இப்போ ஏதாவது காலருக்கு ஆன்சர் தெரியுமான்னு கேட்டுக்கலாம், அது வரைக்கும் அடுத்த க்ளூவை நீங்கள் கொடுக்காதீங்க. இருக்கும் இருக்குங்க, பாருங்க எத்தனை கால் வந்துருச்சுன்னு. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? மூணு பேருமே
1: நல்லா இருக்கும்.
3: மழைங்க எங்க ஊர்ல லேசா அப்படியே மழை பெய்யுங்க. மழை பெய்யுதுங்க தென் பொன்மடியில.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மழை வேணுமா வெயில் வேணுங்களா?
3: ரெண்டுமே வேணுங்க, அதுவும் அதிகமா இருந்தா பத்தாது இல்லைங்க. ஆனா இப்போதைக்கு மழை தான் வேணுங்க, ஏன்னா நாலு நாளா சரியான வெயில்.
0: சரி சரிங்க,
3: இப்போதைக்கு நல்ல ஒரு 2 மணி நேரம் நல்லா மழை அடிச்சாதான் நல்லா இருக்குங்க. நன்றி நன்றி. ஆமாங்க, அப்படிதான் ஊட்டில இருந்து வேணா இன்னைக்கு ஊட்டி பக்கம் தான் மோடமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எங்க ஊர்ல இருந்து பாக்குறப்போ. அதனால அந்த சாரல் வந்திருக்கும் போல இருக்குங்க.
0: நாங்க தாங்க கொஞ்சம் இந்தாங்க போயிட்டு வாங்க அனுப்பி விட்டோம்.
3: அங்க அங்க எப்படிங்க மழைங்களா?
1: இங்க மழை இல்லைங்க, மழை வர மாதிரி இருக்கு ஆனா மழை இல்ல.
3: அப்படிங்களா?
2: நன்றி.
0: அடுத்த நேருக்கு கொடுங்க அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம்.
2: நிச்சயமா நிச்சயமா.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: ஹலோ,
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம்
4: மேடம். வணக்கம் மேடம், நான் யசோதா பேசுறேன், வடவள்ளியில இருந்துங்க.
0: எப்படி இருக்கீங்க யசோதா
4: மேடம்? क्वेश्चन சொல்ல முடியுங்களா?
0: எப்படி இருக்கீங்கன்னு கேக்குற நீங்க பாட்டுக்கு மதிக்காம क्वेश्चन கொடுங்கன்றீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோங்க யசோதா. பிரதாப் க்வெஸ்சன் சொல்லிருக்கீங்க, எல்லாம் உங்க வெளியே போன எண்ணெய் துரத்திடுவாங்க போல.
2: சோனியா, முதல் குழு உங்களுக்காக என்னன்னா, நான் ஒரு வேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டர். புரியுதுங்களா?
4: புரியலைங்க சார்.
2: ரெண்டாவது குழு என்னன்னா, நான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 400 மேல விக்கெட்டும் 5000 ரன்னும்
4: எடுத்திருக்கேன். புரியலைங்க சார்.
2: க்வெஸ்சனே புரியலீங்களா, இவ்வளோ நேரம் சொல்லியும்.
1: நான் ஒரு வேக பந்து வீச்சாளர்.
4: சரிங்க,
1: கேக்குதுங்களா?
4: சொல்லுங்க மேம்.
2: சரிங்க, உங்களுக்காக இன்னொரு குழுவும் தரும். இந்தியாவுக்காக ஒரு உலக கோப்பையை நான் வென்று கொடுத்துருக்கேன், நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னியா, அவங்க ரொம்ப
0: பண்ணிட்டாங்க பிரதாப். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
5: இருவருக்கும் இனிய பொன்மாலை மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். முதல் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடித்தேன், எனக்கு இணைப்பு கிடைக்கல, இப்போதான் கிடைச்சிருக்கு, என்ன கேட்க போறீங்கன்னு தெரியலே.
1: ஓகே பிரதாப், இப்ப கேக்குறாரு, கேட்டுட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லிருங்க
5: டக்குன்னு. முடிஞ்சா சொல்றேன்.
2: முடிஞ்சா சொல்றீங்களா? கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்களா?
5: என்னங்க
1: கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்களா?
5: நான் இதற்கு முன்னால் உள்ள கேள்வி கேட்டேன், துக்கு காப்பி குடிச்சேன்.
1: சரி ஓகே, இப்ப பிரதாப் கே கொஸ்டின் கேக்குறாரு.
2: க்ளூ நாங்க தரோம். நான் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்.
5: சரி,
2: டெஸ்ட் கிரிக்கெட்ல பார்த்தா 400 மேல விக்கெட்டும் 5000 ரன்களும் எடுத்திருக்கேன்.
5: சரி,
2: மூன்றாவது குழு, இந்தியாவிற்காக ஒரு உலக கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கேன், நான் யாரு?
5: விராட் கோலி.
0: விராட் கோலியா இருந்திருக்கலாம் ஆனா இல்லைங்களே.
2: ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டா விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேன் ஆச்சு.
0: பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். அழைத்தமைக்கு நன்றி.
5: நீங்க சொல்லத்தானே போறீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இருங்க, இன்னொரு நேயர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்படி ஒருவேளை தெரியலன்னா
5: கேள்வி எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாதே, இந்த கேள்வி முடிக்காம வெயிட் பண்ணுங்க, பாக்கலாம்.
5: இன்னொரு ஓடி வந்தேன், நீங்க விளையாட்டு புதிருக்கு போட்டுட்டேன்.
0: அப்படிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல் காலராக வந்துருங்க, உங்களுக்கான ஒரு திரைப்புதிர் கண்டிப்பா வரும். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: பழைய போஸ்டர்ஸ் பகுதியில இருந்து அசோக்குமார் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா அசோக்குமார்?
6: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம், ரொம்ப நேரம்
6: ஆயிடுச்சு. ஹர்பஜன் சிங்.
2: யாங்க, ஒரு பேஸ் பாலரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே ஸ்பின்னரை சொல்றீங்களே. ஹலோ
6: ஹலோ,
2: இன்னொரு டைம் க்ளோஸ் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கங்க.
6: சரிங்க.
2: நான் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்.
6: வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்,
2: சரிங்களா?
6: மகேந்திர சிங் தோனி இல்ல,
2: இன்னொரு பேர் கூட சொல்லிட்டுங்களா?
6: சரிங்க.
2: டெஸ்ட் கிரிக்கெட்ல 400க்கும் மேல விக்கெட்டும் 5000க்கும் மேல ரன்னும் எடுத்திருக்கேன்.
0: சொல்லுங்க அசோக்குமார், சொல்லுங்க.
6: சரி மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க. என்ன பிரதாப், நான் தான் கஷ்டமான கேள்வி கேட்கறேன்னு பாத்தீங்களா? நீங்க எனக்கு மேல கேட்டிருக்கீங்க.
2: இல்லையே, ஒரு உலக கோப்பைன்னு சொல்லியாச்சு, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே.
0: கரெக்ட் தான், நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கட்டும். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஆஷா, அடுத்தது நீங்க ரெடியா இருங்க பாக்கலாம்.
1: ரெடியா இருக்கேன், ஆனா இதுக்கான ஆன்சர் இன்னும் வரலையே. சொல்லியா
0: வந்துட்டும் ஆஷா, அநேகமா அடுத்த காலர் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி
1: இல்லைன்னா உங்க நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்தா நெக்ஸ்ட் நான் ரெடி.
2: சரி, இன்னொரு க்ளூ கூட கொடுத்துடலாமா?
0: ஓகே ஓகே, பாடல் போறதுக்கு முன்னாடி இன்னொரு க்ளூ.
2: ஓகே, இவரோட மேஜிக்கல் நம்பர் அப்படின்னா 434 அப்படிமாங்க.
0: அப்படிங்களா?
2: ஆமாம், 434 வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர்.
0: ஓகே, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நேர்களே, ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையமைப்பில் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து ஜாவேத் அலி பாலாஜியின் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. எதிரும் புதிரும்ல இன்னைக்கு நான் யார் விளையாடிட்டு இருக்கோம், ஒரு கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு நம்ம பிரதாப் கேட்டு ஒரு 4 நாள் ஆச்சு, இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அடுத்தது யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டணத்துல இருந்து கோபாலகிருஷ்ண பேசுறேங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: நம்ம பிரதாப் கிட்ட பேசணுமா? பேசுங்க பேசுங்க.
2: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம்.
2: இல்ல, ஒரு 4 பேர் கிட்ட क्वेश्चन கேட்டா யாருமே சொல்ல, நீங்களாவது சொல்லிருவீங்க அப்படிங்கற நம்பிக்கையில இந்த क्वेश्चन நான் கேக்குறோம். முதல் குழு, நான் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்.
1: புவனேஷ் குமார்.
2: இருங்க, ரெண்டாவது குழு சொல்றேன். ஹலோ,
1: சொல்லுங்க.
2: நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல 400 மேல விக்கெட்டும் 5000 ரன்களும்
1: எடுத்திருக்கேன்.
2: சரிங்க, மூணாவதா சொல்லிடலாங்க. மூணாவதா வந்து நான் இந்தியாவுக்காக ஒரு உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் யாருன்னு சொல்லுங்க.
1: ரோஹித் சர்மா.
2: அடுத்த நேர்கிட்ட கேட்டுலாங்களா?
1: பண்ணிட்டீங்க.
0: ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க பிரதாப்.
2: ஆமா சோனியா, எனக்கும் வேற சந்தோஷமா இருக்கு.
3: சோனியா, உங்களுக்கு யாருமே உங்க சொல்லல அப்படின்னாக்க இந்த டைம் பிரதாப் தான் ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அதனால பிரதாப் இந்த இது வேண்டாம்.
0: நீங்க நோட் பண்ணீங்களா? போன டைமும் நான் இப்படிதான் சொன்னேன், யாரும் சொல்லனா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஆஷா, அடுத்தது நீங்க ரெடியா?
3: நான் ரெடியா இருக்கேன் இப்போ.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
3: நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துட்டாங்களா? ஆளு
0: ஏகப்பட்டது.
3: நான் ஒரு கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர்.
4: பாடலாசிரியர்,
0: எழுத்தாளர்.
3: அப்படி ஏதோ ஒரு ஆன்சர் டக்குன்னு சொல்லணும் சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு இல்லையா? நான் வந்து யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், ஜிவி பிரகாஷ் இவர்களுடன் அதிகம் பணியாற்றி உள்ளேன்.
0: என்னுடைய
3: கவிதைகள் எளிமையான வரியில் இருக்கும்.
0: சரி ஆஷா, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நீங்க அந்த க்ளூ இன்னொரு டைம் படிச்சிருங்க பாக்கலாம்.
3: நான் ஒரு கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர். வித்யாசாகர், ஜிவி பிரகாஷ் இவர்களோட பணியாற்றியிருக்கேன். எளிமையான வரிகளில் இருக்கும். இது சொன்ன உடனே எல்லாரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் அடுத்து யார் வராங்கன்னு.
0: அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு

0: நேர்களே, பானா காத்தாடி திரைப்படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். அடுத்ததா நம்ம க்ளூ கொடுத்துருக்கோம், யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்கலாம். ஆஷா வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க,
1: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப
0: ஓகே.
1: நேரம் ட்ரை பண்ண கிடைச்சிருச்சு. எப்படியோ
0: அப்படிங்களா? ரொம்ப
2: சந்தோஷம். ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம் இல்லீங்களா, அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா ஆமா, இருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என் பேரோட சொல்லிடுறேன். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: ரொம்ப சூப்பர். ஆனா வந்து உங்களுக்கு முன்னாடியே சோனியா சொல்லிட்டாங்க தெரியுமா?
1: தெரியும் தெரியும், அட்டெண்ட் பண்ணிட்டு கேட்டேன்,
2: அதனால தான் உங்க பேர் கேக்கல. வாய்ஸ் கேட்டு எனக்கு தெரிஞ்சிருமே, நீங்க தான் இவங்க வந்து சந்திரசேகர்னு.
1: இல்ல எனக்கு டவுட், மொத்தம் மூணு பேர் ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படியா?
2: ஆமா.
1: சரி சரி, மூணு மைக். அப்போ சரி சரி, பிரம்மாண்டமா இருந்தது. கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: கேள்வி இன்னொரு சொல்லமா? நான் ஒரு கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர்.
1: சரி,
2: அதிகம் பணியாற்றியுள்ளேன். கவிதைகள் எளிமையான வரிகளில் இருக்கும்.
1: நான் முத்துக்குமார் அவர்கள்.
2: ரொம்ப சூப்பர்.
1: சரி சரி, இல்ல நீங்க அந்த தேர்ட் ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எளிமையான வரிகளுக்கு சொந்தக்காரன்.
2: அது ஒண்ணு, ஆமா பாவம், நான் எல்லாருமே வந்து கண்டுபிடிக்கணுமே அப்படின்றத கொடுத்தேன்.

0: ஓகே
1: ஓகேங்க,
0: ஓகேங்க.
1: சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
2: ஆ தேங்க்யூ, மூவருக்கும் நன்றி.
3: நன்றி, நன்றிங்க. நேர்களே, இந்த க்ளூ தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு அப்புறமா டக்குன்னு முடிஞ்ச க்ளூ. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு க்ளூவும் ஸ்டார்ட் பண்ணிட்டுருலாம். யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சால் டக்குன்னு கால் பண்ணிவிடுங்க. நேர்களே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பின்னணி பாடகர். ஃபஸ்ட்டு க்ளூ நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒரு பின்னணி பாடகர். அடுத்ததா, எனது தந்தையும் ஒரு பிரபல பின்னணி பாடகர். இவ்வளோதான் இப்போதைக்கு சொல்லுவேன். யாராவது காலர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். என்னங்க என்னோட வாய்ஸ் வச்சு ஒருத்தர் பஸ்ஸார் நடிச்சிட்டு இருக்காரு. வணக்கம் ஊட்டி எஃப்எம். எப்படி இருக்கீங்க சரவணன், நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சரவணன். இப்போ நம்ம ரெண்டு க்ளூ கொடுத்துருக்கோம், யாருன்னு ஏதாவது தெரிஞ்சதுங்களா?
4: ஏதோ இன்னும் ஒரு க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சு போடுங்க.
0: ரெண்டு க்ளூவே பெரிய க்ளூங்க. அது ரொம்ப ஈஸியான க்ளூ கொடுத்தனால கேட்டிங்களா?
4: எஸ்பி பாலசுப்ரமணியன் சார்.
3: நான் இன்னொரு தடவை சொல்றேன்.
0: பண்ணிரலாமே.
4: சொல்லுங்க.
3: இன்னொரு தடவை நான் சொல்றேங்க, நான் ஒரு பிரபல பின்னணி பாடகர். அது ஓகே, நீங்க சொல்றது வரலாம். ஆனா அடுத்த க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது தந்தையும் ஒரு பிரபல பாடகர்.
4: தந்தையும் ஒரு பிரபல பாடகர்.
3: மூணாவது குழு கொடுத்தீங்களா இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: தந்தை எஸ்பிங்க, தந்தை பிரபல, மகமான பிரபல பாடகர்.
3: அப்படிங்களா? சரி, நான் உங்களுக்கு அடுத்த குழு கொடுக்கட்டுங்களா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம்.
4: குடுக்கு குடுக்கு பாப்போம், பாப்போம், ட்ரை பண்றேன்.
3: சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு அரசின் மாநில விருதை 2013 ஆண்டு வென்றேன். 2013 அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரவணன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2013 அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
4: 2013 அதுக்கு முன்னாடிதான் வாங்கிருக்கேன். எனக்கு தெரியல. அடுத்த
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க நேர்களே. இப்போ கொடுத்த க்ளூஸ் வந்து நாங்க மறுபடியும் சொல்றோம், நல்லா கேட்டுக்கோங்க. தெரிஞ்சிருந்தா நீங்க டக்குன்னு கால் பண்ணிடுங்க. நான் ஒரு பின்னணி பாடகர், எனது தந்தையும் ஒரு பிரபல பின்னணி பாடகர், சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு அரசின் மாநில விருதை 2013 ஆண்டு வென்றேன். அடுத்த நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து
5: பேசுறீங்க?
3: நல்லா இருக்கேங்க. நீங்க?
5: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
3: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மேடம், சின்னவளவில் இருந்து இந்திராணி பேசுறேங்க.
3: சொல்லுங்க இந்திராணி, இப்போ க்ளூ கொடுத்துருக்கோம், யாருன்னு தெரிஞ்சுதுங்களா?
5: மேடம் தெரியுது மேடம், தெரியும், நான் கேட்கல.
3: இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா?
5: சொல்லுங்க.
3: நான் ஒரு பின்னணி பாடகர், எனது தந்தையும் ஒரு பிரபல பின்னணி பாடகர், சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு அரசின் மாநில விருதை 2013 ஆண்டு வென்றேன்.
5: இளையராஜாவா இருக்கும் நினைக்கிறேன் மேடம்.
3: அப்படிங்களா? இருந்திருக்கலாம் இந்திராணி.
0: அப்பாவும் வந்து ஒரு பின்னணி பாடகர் தான், அதை வச்சு யோசிச்சு பாருங்க.
3: அவங்க அப்பாவும் பாடகர்.
1: இன்னொரு குழுவும் சேர்த்தே சொல்கிறோம், அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அந்த பாட்டும் ரொம்ப ஃபேமஸ்.
3: இந்திராணி இருக்கீங்களா?
1: ஆழ்ந்த தியானம்.
5: ஹலோ,
3: தெரிஞ்சுதுங்களா இந்திராணி?
5: இல்லை, விஜய் சார் நினைக்கிறேங்க மேடம்.
3: சரிங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்திராணி, தொடர்ந்து இணைந்திருங்கள். யார் அப்படின்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிரதாப், நீங்க இன்னொரு க்ளூ கொடுத்திருக்கீங்க, யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, ஆன்சர் தெரிஞ்சதுங்களா?
6: எஸ்பி பாலசுப்ரமணியன் சரண்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
6: நன்றிங்க.
3: நன்றி, நன்றிங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம டக்குன்னு ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மாஷா பிரதாப், நீங்கள் அடுத்த க்ளூக்கு ரெடி ஆயிருங்க.
1: நிச்சயமா சோனியா.

0: நேர்களே, கோட்டு திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டாச்சு. அது மட்டும் இல்ல, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பிரதாப் சொல்லுவார்.
1: குளூ வந்து ரெண்டு குளூ கொடுப்போம், ஒரே ஒரு கலருக்கான வாய்ப்பு தான்.
0: ஒரே ஒரு காலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நேர்களே, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன க்ளூன் டக்குன்னு சொல்லிருங்க பிரதாப்.
1: நான் ஒரு அறிவியலாளர், ரெண்டாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணியாற்றி உள்ளேன்.
0: நேயர்களே, யாருக்காவது தெரிஞ்சிருந்தா டக்குன்னு கால் பண்ணுங்க. ஒரு நேயர் வந்துட்டாரு. வணக்கம் ஊட்டிஎஃப்எம்.
1: வணக்கம்.
0: வந்தவுடனே போயிட்டாரு.
1: ரொம்ப டஃபா கேட்டுமோ?
0: இல்லைங்க, ஒரு கேள்வியே கேட்காம கால் பண்ணியிருக்காருங்க. வணக்கம் ஊட்டிஎஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்தி.
0: எப்படி இருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கான
2: ஒன் ஹவரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.

0: சரி.
1: இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணியாற்றியுள்ளேன். அதாவது இஸ்ரோ இருக்கு இல்லைங்களா,
0: ஆமா.
1: இஸ்ரோவோட டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு.
0: அது எந்த ஊர் அதெல்லாம்
1: சார்? சந்திரயான் 1 திட்டத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
0: பேர் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்ல, வருதுன்னு வர மாட்டேங்குது. சரி விட்டு நான் வேற கொடுத்துறேன்.
2: சரிங்க, ஓகே ஓகே ஓகே. பிரதாப், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி. நீங்க ஒரு காலருக்கு தான் சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஒருத்தவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா?
1: ஓகே.
2: வணக்கம் மூட்டி எஃப்எம். சரவணன், நீங்க இப்பதானே பேசிட்டு வச்சீங்க?
3: பேசுங்க, ஏன்னு தெரிய
2: சொல்றேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சுங்களா? சரிங்க, சொல்லுங்க.
3: டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை.
1: எப்படியாவது நான் ஒரு க்வெஸ்சனுக்காவது ஆன்சர் சொல்லியே தீருவோங்க, இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராதுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. கரெக்டான ஆன்சரே சொல்லிட்டீங்க.
2: ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க சரவணன். இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போது நான், ஆஷா, பிரதாப் மூணு பேரும் நிறைய கேள்விகளோடு வந்திருந்தோம், நிறைய க்ளூவோடையும் வந்திருந்தோம். நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிங்க, சிலரால் அதை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தினம் தினம் நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டுகள் விளையாடிட்டுருக்கோம். தினமும் கலந்துக்கோங்க, இதே மாதிரி நிறைய காலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நிகழ்ச்சியை வந்து இதே மாதிரி வெற்றிகரமாக கொண்டு போகலாம். ஆஷா சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பத்தி?
4: இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன அப்படின்னாக்கா வந்து, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சினால நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்களும் வந்து இதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா பிரதாப்,
1: இது ஐ மீன் இது வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும். ஸோ க்வெஸ்சனுக்காக அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸோ அவங்களுடைய அறிவும் வளரும் இல்லைங்களா? ஸோ அதோட எளிமையான பாடல்களையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வந்து இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம தொடரலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா,
4: ஏ ஆஷா,
1: ஆர் பிரதாப்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஆங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதி சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நடராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன.

வாடாமலர். 6 மணி வரை நேயர்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை ராதா நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

நடிகை ராதா அவர்கள் 1966 ஜூன் 3 பிறந்தார். அவரின் இயற்பெயர் உதயசந்திரிகா. மேலும் அவரை பற்றிய தகவல்களோடு பாடல்களும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம். நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் அம்பிகை நேரில் வந்தால் படத்திலிருந்து. இப்படத்தில் மோகன் அவர்களோடு நடித்திருப்பார். எஸ்பி பாலசுப்ரமணியம், சோபா ஆகியோரது குரல்களில் பாடல்.

0: ராதா அவர்கள் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஆனந்த ராகம் படத்தில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலில் மேகம் கருக்குது, மழை வரப்பாக்குது. ஆனால் நிஜத்திலும் ஊட்டியில் மேகம் கருக்குது, மழை வரப்பாக்குது, ஆனால் வரவில்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான தூறல். பாடலிலாவது வருமா?
1: மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

உங்கள் ஊட்டி எஃப் 101.8 நேரம் 5:14. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். நடிகை ராதா நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நடிகை ராதா அவர்கள் தமிழில் நடித்த முதல் திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார். அவருக்கும் இதுவே முதல் படம். இளையராஜாவின் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில் அடுத்த பாடல்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது. நடிகை ராதா அவர்கள் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். நம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வாடாமலரில் மலர்கிறது. அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர். இனி நடிகை ராதா அவர்கள் சத்யராஜ் அவர்களோடு நடித்துள்ள திரைப்படம் ஜல்லிக்கட்டு. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1987. இளையராஜா அவர்களின் இசையில் மனோ எஸ் ஜானகி குரல்களில் இனிமையான பாடல்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிலைத்த நேரம் 5:30. நிகழ்ச்சியில் அடுத்து பாயும்புலி படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோடு ராதா இணைந்து நடித்திருப்பார். இளையராஜா அவர்களின் இசையில் அடுத்து பாயும்புலி படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல், மலேசிய வாசுதேவன், பி. சுசீலா குரல்களில்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 5:36. இனி என்னுயிர் கண்ணம்மா படத்திலிருந்து பாடலை கேட்போம். இந்த படத்தில் பிரபு அவர்களோடு ராதா இணைந்து நடித்திருப்பார். இந்த படம் 1988 வெளிவந்தது. மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது.

நடிகை ராதா அவர்கள் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து சத்யராஜ் அவர்களோடு நடித்த திரைப்படம் அண்ணாநகர் முதல் தெரு. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1988. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், சந்திரபோஸ் அவர்களின் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்து கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த படத்தில் ராதா அவர்கள் மோகனோடு இணைந்து நடித்திருப்பார். உடன் சுஹாசினியும் நடித்துள்ளார். இப்படம் 1982 வெளிவந்தது. இளையராஜாவின் இசையில் எஸ் பி சைலஜா, தீபன் சக்கரவர்த்தி ஆகியோரது குரல்களில் இனிவரும் பாடல்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 5:52 அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் முதல் மரியாதை. இந்த படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் இதுவரை நடிகை ராதா அவர்கள் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டோம்.

0: நேயர்களே, இன்று சர்வதேச சுய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சுய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கவும் 2011 சர்வதேச சுய பாதுகாப்பு அறக்கட்டளையால் இந்த தினம் தொடங்கப்பட்டது. வாரத்தின் 7 நாட்களும் நாளின் 24 மணி நேரமும் சுய பாதுகாப்பு அவசியம் என்பதை உணர்த்தும் குறியீடாகவே 7வது மாதத்தின் 24ஆம் தேதி இத்தினமாக கொண்டாடப்படுகிறது. முறையான உணவு பழக்கம், போதிய உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் மூலம் நோய்களை முன்கூட்டியே தடுத்து நல்வாழ்வு வாழ்வதே இந்நாளின் முதன்மை நோக்கம். சுய பாதுகாப்பு என்பது சுயநலம் அல்ல, மாறாக பொறுப்புணர்வுடன் நம் ஆரோக்கியத்தை நாமே தற்காத்துக் கொள்ளும் ஒரு வாழ்வியல் நெறி. பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் நமது உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முன்னுரிமை அளித்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். உடலையும் மனதையும் அன்போடு காப்போம். ஆரோக்கிய வாழ்வில் நாளும் சிறப்போம்.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்துச் செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் OTFM 101.8
0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6 மணி.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணணும்.
3: ஆனா அத எப்படி பண்ணணும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:29 மாநில செய்திகள், 7:00 திரைக்காலம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலையில் நீர்க்குழிகள்.

0: அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:30 அரங்கிசை. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி. 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ குழந்தைகளை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் பொது நல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் பிளே கிரவுண்ட். தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நேயர் விருப்பம். நாளைய தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதலுதவி திறன். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி. 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 8:30 நினைத்தாலே இனிக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Union Cabinet today approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. In a video message yesterday, Prime Minister Modi had announced regarding bringing a bill with provisions for strong action in cases of paper leaks will be introduced in the Parliament. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh today met the CJP delegation in New Delhi. Talking to media after the meeting, Mr. Nadda said they gave patient hearing to the demands of the CJP regarding reforms in the examination system. Mr. Nadda said that the CJP had put forth 3 main demands and also suggested some reforms to curb examination paper leak. Mr. Nadda added that the government will hold another round of discussion with the delegation tomorrow.
2: The meeting lasted for nearly 2 hours. I, along with Union Minister Jitendra Singh, participated in the discussion. The discussions were held in a cordial atmosphere and various issues were discussed from every perspective. Their proposal was also discussed.
1: Spokesperson of the CJP, Ashutosh Ranka, who was part of the CJP delegation, claimed that the government has in principle agreed to 2 of their demands.
3: There is an in-principle agreement on compensation and legal cases. It is positive.
1: Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju today said that Prime Minister Narendra Modi has emphasized that there should be no delay in bringing a stringent bill to prevent malpractices in examinations. Talking to reporters at the Parliament premises, Mr. Rijiju said the country also wants the same and there should be no obstruction to the passage of the bill. Mr. Rijiju said the government is taking important steps to safeguard the future of students. He added that if the opposition creates hurdles in parliamentary discussions on the issue, it will have to face the anger of the country's youth. The Cabinet Committee on Economic Affairs has approved third and fourth rail line of Bellary-Guntakal section in Karnataka and Andhra Pradesh with a total cost of 1,264 crore rupees. It will increase the existing network of the Indian Railways by about 46 kilometres. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said it will improve connectivity between Andhra Pradesh and Karnataka. He also informed about the Cabinet's approval for Bharat Audyogik Vikas Yojana Rasayan or Bhavya Rasayan scheme for establishing three dedicated chemical parks in the country.
4: The Cabinet has approved the third and fourth railway lines on the important economic corridor connecting Andhra Pradesh and Karnataka. Secondly, a new scheme has been approved to develop India's chemical sector in an entirely new way. Like semiconductors, the chemical industry is a foundational industry, so it was very important to adopt a new approach for its development.
5: इसलिए बहुत important था इस इंडस्ट्री के लिए एक नए तरीके से सोचना.
1: Bhavya Rasayan scheme will have a total financial outlay of 3,030 crore rupees. The scheme would run for a period of 5 years from 2026-27 to 2030-31. Mr. Vaishnaw said centre will provide a grant of up to 1,000 crore rupees per park. This will be subject to minimum contribution of 500 crore rupees by the concerned state government. The Delhi Metro Rail Corporation has informed that New Delhi Metro Station has been closed till further instructions. The Metro Rail Corporation also informed that no interchange facility shall be available at this station. Earlier, 17 metro stations were closed since 7:30 this morning until further notice. Interchange facilities is available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. In the Commonwealth Games in Glasgow, India's Srihari Natraj advanced to the men's 50-metre backstroke semi-finals on the second day. Natraj clocked 25.52 seconds in the heats to qualify 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. And that is the end of this news bulletin.
0: Akashavani உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 6:10. தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த

0: தாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்ப நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. நீங்க பாத்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்ப நிறைய கோரிக்கை வச்சுங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகள் பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன்

0: லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருனாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மனிதன் உயர்ந்து நிற்பது எப்போது?

அவன் செய்யும் நற்காரியங்கள் மூலமாகவே தன்னை பண்படுத்தி கொண்டு உயர்ந்து நிற்கிறான். அப்படி மனிதன் உயர வேண்டும் என்றால் அவன் மனதில் தெளிவு இருக்க வேண்டும். மனிதனின் மனத்தில் இறைவன் இருந்தால் அது அவனது செயலிலும் எதிரொலிக்கும். அப்படி உயிரால் உணர்வால் தூய்மையான மனிதர்கள் இடையே இறைவன் என்றும் நிறைந்திருக்கின்றான். தூய்மையான எண்ணம் கொண்ட மனிதனின் மனக்கண்ணில் முக்கண்ணன் தோன்றும் நேரத்தில் அந்த மனிதன் உறையும் வீடும் மனிதனின் தூய்மையான மனமும் சிவன் உறையும் ஆலயமாகிறது. எனவே எண்ணத்திலும் செயலிலும் இறைவனை வைத்து எப்பொழுதும் தூய்மையான மனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக

முதல் முறையாக காதலில் விழுந்த ஒரு இளைஞனின் மனவோட்டம் எப்படி இருக்கும் சற்று நினைத்து பாருங்களேன். தான் தனது வாழ்வில் இதுவரை பார்த்திராத பல மாற்றங்களை அவன் அவனை அறியாமல் மேற்கொள்வான். சரிதானே? தான் விரும்பும் பெண்ணின் பார்வைக்கு மதிப்பளிப்பான், அவள் கூறும் வார்த்தைக்கு கட்டுப்படுவான். இதுபோல எத்தனையோ எத்தனையோ. இப்படி முதல் காதலில் இருக்கும் இளைஞனின் மனவோட்டத்தை எடுத்து கூறும் பாடல் உங்களுக்காக.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதலாகி கசிந்துருகி இருக்கும் ஒரு ஆணிற்கு தான் காதலிக்கும் பெண் எப்பொழுதும் தண்ணீரில் மலர்ந்திருக்கும் தாமரை போல தனி சிறப்பானவள் தானே. அதே போல்தான் பெண்ணிற்கும், அவள் விரும்பும் ஒரு ஆண் அளிக்கும் அன்பும் பாதுகாப்பும் அவளுக்கு எப்பொழுதும் பெருமை அளிக்கும் தானே. பூக்களால் நிறைந்திருக்கும் மரம் அளிக்கும் குளிர்ந்த தென்றல் போல. இதோ இரு காதல் மனங்களின் எண்ண ஓட்டம் பாடலாக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: 7:10 ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள், சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம், திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ₹2000 உதவித்தொகை தாட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ₹18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
1: 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகில் உள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 50

0: 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5 முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3 வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2,074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3,030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1,264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல்

நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2,00,000 அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக

0: 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரின், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

வானிலை அறிக்கை தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு. 1 லிட்டர் நீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம்

மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதொலனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிலையத்தில் நேரம் இப்போது 7:30.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தல் பராமரித்தல் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: தேயிலை வந்து ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் போய் பார்க்கும்போது வளர்ந்துருச்சுன்னா ஒரு 3 மாதத்தில் வளர காடும் இருக்குங்க. அதையே வந்து சமவெளி பூமியில் 2 மாதத்தில் வளரக்கூடிய தண்ணி சேதி நீர் சக்தி இருக்கிற இதில் 2 மாசத்துலேயும் வளர்ந்துடும். அதனால் 2 மாதம் வளர்ந்தோடனே நாங்கள் ஆளுகளை கூப்பிட்டு போய் அதை அறுவடை பண்ணுவோம். அதுலேயும் வந்து கிரேடு இருக்குங்க, ஏ கிரேடு, பி கிரேடு, பி ப்ளஸ்ஸு அப்படின்னு கிரேட் இருக்குங்க. அது 3 மாதம் வளரக்கூடிய இதில் வந்து நாங்கள் அறுவடை பண்ணும்போது கத்தி வச்சு பண்ணுவோம். இப்போ மிஷின் வந்திருக்குங்க, மிஷினில் எடுப்போம். மிஷினில் எடுத்தால் 2 பேர் 3 பேர் வேணும். அந்த ரப்பருக்கு ஆளுகளை வச்சு ஒவ்வொரு இதாக பண்ணுவோம். அந்த 2 மாதத்தில் வர்றதையும் எடுப்போம். ஏ கிரேடு நல்லா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையில் தான் எடுப்போம். நார்மலாக நல்லா இருக்கும், டீயும் நல்லா இதாக இருக்கும். அதே வந்து பி ப்ளஸ் எடுக்கிறதானாலும் நாங்கள் கத்தியில் தான் எடுப்போம், அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டால் அந்த மிஷின் போட்டு எடுத்தோம்னா அது பி கிரேட் ஆகிடுதுங்க. அந்த மாதிரி தான் எடுக்கிற அது 3 ரகமாக இருக்குதுங்க.
2: இப்போ ஏ கிரேடுன்னு சொன்னீங்களா, இப்போ ஏ கிரேடு அப்படிங்கிறது அந்த இலை தலை மட்டும்தான் எடுப்பீங்களா இல்லை எப்படி எடுப்பீங்க?
1: ஏ கிரேடுங்கிறது மேலே கொழுந்துங்க, 2 இலை தான் வரும். அதை வந்து கையில் தான் கிள்ளி எடுப்போம், அது ரகம் ஏ கிரேட் ஆகிடுதுங்க. அதுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அது பி ப்ளஸ் ஆகிடுதுங்க. அதுக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பி கிரேட் ஆகி போகுதுங்க. அதில் வந்து மிஷினில் போட்டு நாங்கள் இப்போ மிஷினில் வந்திருக்குங்க, எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதில் மிஷினில் நாங்கள் எடுத்துருவாங்க.
2: இப்போ முதல் அறுவடை அது வந்து ஏ கிரேடாக இருக்குமா இல்லை பி கிரேடாக இருக்குமா?
1: முதல் அறுவடை வந்து மேலே கொழுந்த எடுத்தோம்னா அது ஏ கிரேடு தாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்து எடுத்தோம்னா அது பி ப்ளஸ் வந்துடுங்க. அதே அது போக இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அது பி கிரேடாக மாறிடும்.
2: இப்போ ஒரு அறுவடை பண்ணிட்டீங்க, அடுத்த அறுவடைக்கு வந்து அந்த பயிர் எப்போ தயாராகும்?
1: ஒரு அறுவடை பண்ணானா அந்த ஒரு காட்டில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு அறுவடை ஆகாதுங்க. கொழுந்தா வந்து அதுக்கு முன்னாடி ஆகும். ஏ கிரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 மாதத்தில் போய் எடுக்கலாம். அதே கொஞ்சம் வளரணும்னா 3 மாதம் கிட்டத்தட்ட ஆகுங்க. அதே நீர் சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா 2 மாதத்துலேயே வளர்ந்து வந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஏ கிரேடு போய் எடுத்துடலாங்க.
2: ஏ கிரேடு பி கிரேடு அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம தரம் பிரிக்கலாங்க?
1: ஏ கிரேடுங்கிறது ரொம்ப கொழுந்தாக இருக்கும், கையில் தொட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பி கிரேடுன்னு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முரட்டுத்தனமாக கொஞ்சம் இதாக இருக்குங்க, நல்லா இதாக இருக்காது. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும், அவ்வளோதாங்க.
2: இப்போ கவாத்து பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிற முறை அப்புறம் மிஷினில் எடுக்கிற முறைன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ கையில் எடுக்கும்போது என்னென்ன வகையில் வந்து பயனடையிறோம், இப்போ மிஷினில் எடுக்கும்போது எப்படி அதோடைய நன்மை தீமைகள் பற்றி சொல்லுங்கள்.
1: இது வந்து கையில் எடுத்தோம்னா செடிகள் வந்து நல்லா வளரக்கூடிய இது வருதுங்க, நல்லா வந்துடும். 10-15 நாள்லேயே நம்மளுக்கு தெளிஞ்சு வரும் அந்த இது இருக்குது. அதே வந்து கத்தியில் எடுத்தாலும் ஓரளவுக்கு வருங்க. அது மிஷினில் எடுத்தால் நம்ம அந்த இதோ செங்காம்போடு வந்துடுதுங்களா, அது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க எடுக்கிறதுக்கு. அதுதான் இதுங்க, கையில் எடுத்தால் தான் நன்மை, நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
2: இப்போ பொதுவாக வந்து கையில் எடுக்கிற முறை வந்து இருக்குங்களா இல்லை எப்படிங்க?
1: இருக்குங்க. அது பெரிய பெரிய போனோம், 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஆள் தட்டுப்பாடுனால தான் அந்த மிஷினெல்லாம் போட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா கையில் எடுக்கலாம், ஆள் கிடைக்காது, அப்புறம் கிரேடே மாறிடும். நம்ம எடுத்து மெதுவாக எடுத்தோம்னா அதனால தான் மிஷின் போட்டு எடுத்துடுறோம். ஆனால் நன்மைகள் நம்ம கையில் எடுக்கிறது தான் நன்மை, ஆனால் எடுக்க முடியறது இல்லைங்க.
2: அதில் இப்போ நீங்கள் கையில் எடுக்கும்போது அது வந்து 1st கிரேடு வருது, அப்போ நம்ம மிஷின் போடும்போது 2nd கிரேடு வருது. அப்போ கண்டிப்பாக ஆளுங்களை வச்சு தான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
1: ஆளுங்களை வச்சாலும் மிஷின் வந்து அதிகமாக நம்ம எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோ 200 கிலோ 150 கிலோ எடுக்கலாங்க. இதே வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா 50 கிலோ 60 கிலோ தான் எடுக்க முடியுதுங்க. அதனால் மிஷின் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
2: இப்போ பொதுவாக வந்து மிஷின் தான் நம்ம இப்போ ஓட்டுறோம் இல்லையா?
1: நான் மிஷின் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போது ஏ கிரேடன் மட்டும்தான் கையில் எடுப்போம், மீதே மிஷின் தான் நம்மளுக்கு நல்லா இதாகுதுங்க.
2: இப்போ தேயிலையில் கவாத்து முறை அப்படிங்கிறது ஒன்று முறை இருக்கு. கவாத்து முறைன்றது என்ன, அதை பற்றி வழக்கமாக சொல்லுங்கள்.
1: கவாத்து முறைங்கிறது அது கவாத்து வந்து கையிலையும் கூட நம்ம வெட்டலாம், கத்தி வச்சு மிஷின்லேயும் கூட வெட்டுறாங்க. மிஷினில் வெட்டினா மடான 1 ஏக்கராங்கிறது 2 நாளில் வெட்டி முடிச்சிடலாம். கையில் வெட்டினா 1 ஏக்கராங்கிறது 1-4 நாள் 5 நாள் ஆகுங்க. கவாத்து பண்ணால் இன்னும் செடிகள் நல்லா வரும், ஏ கிரேட் எல்லாம் எடுக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கவாத்து பண்ணால் அருமையாக நல்லா இதாக இருக்கும். இல்லைன்னு மேச கவாத்து இன்னொரு கவாத்து இருக்குங்க, அது பண்ணாலும் நல்லா காடுகள் நல்லா இதாகவும் வருங்க.
2: இப்போ மேச கவாத்து அப்படிங்கிறது என்னங்க?
1: மேச கவாத்துங்க செடி வளர்ந்த பின்னாடிங்க, அது செடி மேலே லேசாக எடுக்கிற கவாத்து மிஷினில் போட்டு எடுக்கிறது தான் மேச கவாத்துங்கிறதுங்க. அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வரும். நம்ம இந்த தண்டிலிருந்து வெட்டுறது தான் அது கவாத்துங்க. இது மேச கவாத்துங்க, இந்த மேலாப்பில் இருக்கிறது வெட்டுறது தான் இந்த மேச கவாத்துங்க.
2: இப்போ தேயிலை அப்படிங்கிறது வந்து எத்தனை கால பயிருங்க?
1: அது எத்தனை கால பயிருனா பயிர்கள் அது நிரந்தரமாக இருக்கிற பயிருங்க. கவாத்து பண்ணோம்னா இன்னும் நல்லா வரும் செடிகள், கொஞ்சம் இதாக இருக்கும்.
2: இப்போ கவாத்து வந்து எந்த இடைவெளியை விட்டு நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும்?
1: கவாத்து பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து அந்த செடிகள் பார்த்து அந்த வளர இந்த பக்கம் பார்த்து நம்ம வெட்டி கரெக்டாக இது பண்ணணுங்க. அப்போ வந்து அந்த 3 அடி கேப் இருக்குல்லைங்க, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு செடிகள் வெட்டணும். அந்த கிளைகள் போகிற மாதிரி கிளை விட்டு வெட்டணும். அப்போ தான் அந்த செடி நல்லா மறுபடியும் காடு நல்லா இதாக வரும்.
2: தேயிலையில் வந்து ஒரு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இப்போ அது எப்படி வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க, இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள்.
1: சந்தைப்படுத்துறதுனா நாங்கள் வந்து இப்போ டீ தோட்டத்தில் போய் பார்ப்போம், அது வந்து மகசூலுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போய் நாங்கள் சாக்குப்பை எத்தனை வேணுமோ, எத்தனை ஆளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 4 ஆள் கூப்பிட்டு போகிறோன்னா நம்ம ஒரு 15 பை 20 பை அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க வண்டியில் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கா தோட்டத்திலே எடுத்து வந்து விட்டுருவாங்க. தோட்டத்தில் விட்டோன்னா நாங்கள் இலையெல்லாம் பறித்து வச்சு இது பண்ணோன்னா வண்டிக்கு மறுபடியும் வர சொன்னால் வருவாங்க, வந்து போட்டுட்டு போய் அவங்க இதில் வெயிட் போட்டுக்குவாங்க. ஏஜென்ட்டு வந்து எடுத்து போய் ஃபேக்ட்ரிக்கு அவங்க மூலியமாக எடுத்து போய் போட்டுருவாங்க. நம்ம வண்டி இருந்ததுனா, சொந்த வண்டி இருந்ததுன்னா நம்மளே எடுத்து போய் ஃபேக்ட்ரிக்கு.
2: இப்போ ஒரு விவசாயி தேயிலையை வந்து உற்பத்தி பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அறிவுரைகள் வழிகாட்டுதல் என்னவாக இருக்கும்?
1: மழை சரிவான இடமா இருக்கணுங்க. அதுக்கு இந்த டீ தோட்டம் பண்ணுறதுன்னா மண் நல்லா இதாக மண்ணாக இருக்கணும். அந்த மண் இருக்கும்போதுங்க விபி நாற்று நல்ல நாற்றா நல்ல செடியாக வாங்கிட்டு வந்து நம்ம இது பண்ணி குழி எடுத்து 3 அடிக்கு ஒன்று அந்த விகிதத்தில் வந்து போட்டோம்னா நல்ல மகசூலை எதிர்பார்க்கலாம், நல்லா இதாகவும் வரும். அதே வந்து

0: அந்த காட்டிலேயே நம்மளுக்கு தண்ணி இருந்ததுன்னா இனி நீர் பாய்ச்சினா இன்னும் நல்ல மகசூல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மலைப்பகுதியாக பார்த்து இடம் இது பண்ணிங்க, நீர்க்காவாய் எடுத்து அதுக்கு குழி எடுத்து 3 அடி கேப்பு இடைவெளி விட்டு ஒவ்வொரு நாற்றும் போட்டு அந்த நாற்றுக்கு நம்ம வேணுங்கிற எரு உரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கெத்துற களையெல்லாம் எடுக்கணுங்க. களையெல்லாம் அப்பப்போ வந்து மாதத்தில் ஒரு டைம் போய் எல்லாம் போய் பார்த்து டெய்லி காட்டுக்கு போய் எல்லாம் பார்த்தோம்னா இனி செடி நல்லா ஊக்கமாக வளரும், நம்மளும் அதை பார்த்து பாதுகாப்பாக பண்ணலாங்க, நம்மளுக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கும். அதே வந்து ஒரு நாற்று போட்டோம்னா ஒரு 6 மாதத்தில் செடிகள் வளர்ந்து ஒரு அளவுக்கு ஆயிருங்க. இன்னும் கெத்தல் கெத்தல் அந்த இது கசடைகள் வந்தால் பயிருக்கு பாதிப்பு இல்லாமல் எடுத்து நம்ம பண்ணோம்னா 1 வருஷத்துலேயே நம்ம காடு வந்து கவர் ஆயிரும். அப்போ நம்ம வேணுங்கிற நம்ம என்ன நினைக்கிறோமோ ஏ கிரேட் எடுத்தாலும் எடுக்கலாம், B+ எடுத்தாலும் எடுக்கலாம், B-கிரேட் எடுத்தாலும் எடுக்கலாம், நல்லா செடிகள் நல்லா இது ஊக்கமாக வந்துடுங்க. அதுக்கு வந்து உரங்கள் போடுறதானா நம்ம அமோனியா பேஸ் போட்டோம்னா அது அமோனியா பேஸுங்கிறதுங்க அது எல்லா கலந்த உரமாக இருக்குது, இருக்கும்போது செடிகளுக்கு நல்லா ஊட்டச்சத்துக்கு நல்லா கொடுக்குங்க. அதே மருந்து அடிக்கிறதானாலும் நம்ம அடிக்கலாம், அடித்தாலும் இன்னும் நல்லா வளரக்கூடிய வாய்ப்புகள் அது இருக்குங்க. அது நம்ம ஏரியாவில் வந்து மருந்து அடித்து அந்த மாதிரி தோட்டம் பண்ணுறவங்க இல்லை, அது ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியுங்க. அதுலேயும் 1 ஏக்கராக நம்ம பண்ணுறோம்னா குறைஞ்சபட்சம் நல்ல செடிகள் வளர்ந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2000 கிலோ இலை கிடைக்குங்க. அதே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இன்னும் கம்மியாக தான் நம்மளுக்கு வருங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோட்டங்கள் இது இருக்குது. அதே நம்ம தோட்டத்தில் இலை வந்துருச்சுன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கவங்க கூட போய் எடுக்கலாங்க. நல்லா பாதுகாப்பு இன்னும் இருந்தால் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கூட போய் நம்ம இலை எடுக்கலாம், நல்லா மகசூல் கிடைக்குங்க. அது உரம் போடுறோம் பொறுத்து இருக்குங்க, வருஷத்தில் இவ்வளோ எத்தனை உரம் இத்தனை இது. அது மழையை நம்பி இருக்கிறனால நீர்க்காவாய்க்காவை எடுத்து இது பண்ணால் அந்த நீர்க்காவாயில் வந்து நம்மளுக்கு தண்ணி நின்று நல்லா இனி செடிகளுக்கு நல்லா ஊக்கத்தொகை கொடுக்குங்க, ஒரு இது இல்லைங்க. நோய்களுக்கு செடி வந்து கொப்பல் நோய் வந்துடுதுங்க, வராமல் இருக்கணும்னு நம்ம அதுக்கு தகுந்த மருந்து என்னமோ தோட்டக்கலையில் கேட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் மருந்து அடித்தோம்னா அந்த நோயை தடுக்கலாங்க. அது போக இன்னும் சிலந்தி நோயும் இருக்குது, அந்த சிலந்தி நோய்க்கும் மருந்துகள் இருக்குது, அதே கேட்டு நம்ம மருந்து அடித்தோம்னா அந்த சிலந்தி நோயும் வராது. அந்த மாதிரி அப்புறம் இலக்கறுகள் நோய் இருக்குங்க, அந்த இலக்கறுகள் நோயில் நம்ம வந்து தண்ணி நீர் பாய்ச்சினா ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு தண்ணி பாய்ச்சினா இந்த இலக்கறுகள் நோயையும் தடுக்கலாம், நல்லா இது மகசூல் கிடைக்கும். நீர்க்காவாய் வந்து எடுக்கிறதுங்க, 1 4 அடி நீளத்தில் 1 அடி அகலத்தில் நீர்க்காவை எடுத்தோம்னா அது அந்த மாதிரி நீர்க்காவை எடுக்கும்போது இயற்கையாக மழை பெய்யும் போதுங்க அந்த வந்து அந்த குழியில் தண்ணி நம்பி அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குதுங்க. அதே அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நீர்க்காவை நம்ம என்ன பண்ணணும்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த நீர்க்காவை எடுத்து அந்த மண் எடுத்து செடிகளுக்கு அடியில் போட்டோம்னா அது ஒரு எருவு சத்து மாதிரி அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 4 அடிக்கு 4 அடியாவது கேப்பு 1 அடி கேப் விட்டு நீர்க்காவை எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சாலுக்கு ஒரு ஒரு தோட்டம் இருக்குதுன்னா ஒரு 4 அடிக்கு 4 அடியாக கேப் விட்டு எடுத்தோம்னா நீர்க்காவை நல்ல ஒரு சத்து நல்ல ஒரு இது இருக்குது. அதே தலைகள் வந்து இந்த நீர்க்காவையில் விழுந்தாலோ மண்ணுகள் வந்து அரிப்பு வந்து விழுந்தாலோ நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்க அந்த காவையில் இருக்க மண் எடுத்து நம்ம செடிகளுக்கு அடியில் போட்டோம்னா அது ஒரு எரு சத்து மாதிரி செடி நல்லா இன்னும் ஊக்கத்தொகை நல்லா கொடுக்கும், நல்லா ஒரு இதாக வருங்க. உரங்கள் வந்து இனி சாண எருவெல்லாம் போட்டோம்னா இன்னும் செடிகள் நல்லா வளரும், நல்ல ஒரு இயற்கையான ஒரு உரமாயிருங்க. அது போகலாக செடிகள் தலை உழுகுறதே ஒரு அந்த மாதிரி சாண எருவு அது போட்டோம்னா இன்னும் நல்லா ஒரு இதாக இருக்குங்க. அது போக நம்ம இந்த இயற்கை உரமும் போடலாம், இந்த சாண உரமும் போடலாம், குப்பைகள் இருந்தாலும் நல்ல உரம் நல்ல ஒரு செடிக்கு ஒரு இதாக இருக்குங்க.
1: இப்போ தோட்டத்துக்கு இயற்கை உரங்கள் உகந்ததா?
0: இயற்கை உரம் போட்டால் நல்லது தாங்க தோட்டத்துக்கு. இயற்கை உரம் சாணம் குப்பை இதெல்லாம் போட்டோம் நல்லா இதுதான். இந்த செயற்கை உரம் வந்து தான் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க. இது வந்து இப்போ மாட்டு சாணமெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதிகமாக போய் கீழேருந்து பிளைன்ஸ்லேருந்து எடுத்து வந்து போட்டு பண்ணுறதுக்கு நமக்கு இயற்கையான ஒரு உரம் கிடைக்கிறது இல்லை. அதனால் செயற்கையான உரமே நம்மளுக்கு இதாக இருக்குது. ஆனால் மகசூல் வந்து இயற்கையானது தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க, ஆனால் அது இங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் செயற்கை உரமே வாங்கி போட்டுக்கிறோம். நம்ம இந்த சொல்கிற மாதிரி இயற்கை உரம் செயற்கை உரம்லாம் போட்டு நல்லா பண்ணால் செடிகள் நல்லா பாதுகாத்து வச்சா நல்லா மகசூல் கிடைக்கும், நல்லா இது பண்ணலாம், லாபகரமாக பார்க்கலாங்க.
2: இதுவரை தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வெண்பன்றி வளர்ப்பு. வெண்பன்றி வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை கொடுக்கும் ஒரு சிறந்த தொழிலாகும். உலக அளவில் பன்றி வளர்ப்பு மற்றும் பன்றி இறைச்சி உற்பத்தியில் சீனா முதலிடம் வைக்கின்றது. சீனாவிற்கு அடுத்தபடியாக ரஷ்யா, அமெரிக்கா, பிரேசில் மற்றும் மேற்கு ஜெர்மனியில் பன்றிகள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் தற்போது சுமார் 90.60 லட்சம் பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவை மொத்த கால்நடை எண்ணிக்கையில் 1.69% ஆகும். இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில்தான் அதிக அளவில் சுமார் 21 லட்சம் பன்றிகள் வளர்க்கப்படுகின்றன. அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 12.8 லட்சம், மேகாலயாவில் 7.1 லட்சம் ஆகிய அதிக எண்ணிக்கையில் பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் 2012 மற்றும் 2019 இடையில் பன்றிகளின் எண்ணிக்கை 12% அதிகமாக குறைந்துள்ளது. இந்தியாவில் பண்டை காலம் தொட்டே கருப்பு வகை நாட்டுப்பன்றிகள் சுகாதாரமற்ற முறையில் தீவன பராமரிப்பின்றி வளர்க்கப்பட்டு வந்தாலும், அசுத்தமான சூழ்நிலையில் அறுக்கப்பட்டு விற்பனை செய்து வந்தாலும் பன்றி இறைச்சியை உண்பதற்கு மக்கள் தயக்கம் காட்டினர். ஆனால் தற்போது மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் காரணமாக சுகாதாரமான முறையில் நவீன அறிவியல் உத்திகளை கையாண்டு பராமரிக்கப்படும் வெண்பன்றி இறைச்சியை விரும்பி உண்ண தொடங்கிவிட்டனர். தற்போதைய சூழ்நிலையில் ஆடு மற்றும் கோழி இறைச்சியை விட மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடிய இறைச்சி வெண்பன்றி இறைச்சியாகும். ஆகையால் இன்றைய நிலையில் வெண்பன்றி வளர்ப்பு பெரிதும் வளர்ந்து அதிக வருமானம் கொடுக்கும் சிறந்த தொழிலாக உள்ளது. மற்ற கால்நடை வளர்ப்பை காட்டிலும் வெண்பன்றி வளர்ப்பு சிறந்த லாபகரமான தொழிலாகும். ஏனெனில் வெண்பன்றி ஆண்டுக்கு 2 முறை குட்டிகளை ஈனும். இவை ஒவ்வொரு முறையும் 10 முதல் 12 குட்டிகள் போடும் இயல்புடையது. குறைந்த சினைப்பருவ காலத்தை கொண்டது. வெண்பன்றிகள் மலிவான பண்ணை கழிவுகளை சமையற்கூட மற்றும் உணவக மிகுதிகளையும் உண்டு சத்துள்ள இறைச்சியை கொடுக்கும் திறன் கொண்டது. இறைச்சியை கோழிக்கு அடுத்த உணவு மாற்றும் திறனும் அதிகப்படியான இறைச்சி ஈனும் திறனும் உடையது. மேலும் பன்றி இறைச்சி அதிக எரிசக்தி, புரத சத்து, கொழுப்பு சத்து மற்றும் சுவை உடையதாக உள்ளதால் மேலை நாடுகளில் பன்றி இறைச்சியை பெரிதும் விரும்பி உண்கின்றனர். தற்போது இந்தியாவிலும் வெண்பன்றி வளர்ப்பு வளர்ச்சியடைந்து வருகின்றது. வெண்பன்றி இனங்கள். நம் நாட்டில் காணப்படும் நாட்டுப்பன்றிகள் எவ்வித குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களையும் பெற்றிருக்கவில்லை. நாட்டுப்பன்றிகள் தமிழகத்தில் கருப்பு பன்றிகள் என்றும், கேரளாவில் அங்கமாலி பன்றிகள் என்றும், அஸ்ஸாமில் டும் பன்றிகள் என்றும், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிக்கோபாரி பன்றிகள் என்றும், வடமாநிலங்களில் தேசி என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் இவற்றின் குணாதிசயங்கள் பெரும்பாலும் ஒன்றாகவே இருக்கும். மேலை நாட்டு இனங்கள். இவற்றில் வெள்ளை யார் சையர் மற்றும் லேண்ட்ரிஸ் இனங்கள் தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையில் நன்றாக வளரக்கூடிய வெண்பன்றி இனங்களாகும். வெள்ளையார் ஷயார். வெள்ளையார் ஷயார் இனம் இங்கிலாந்தில் உள்ள யார் ஷயார் என்ற இடத்தில் உருவாக்கப்பட்ட

தற்பொழுது இந்தியாவில் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றது. இவ்வினம் பேகன் என்ற பிரசித்தி பெற்ற இறைச்சிக்கு பெயர் போனது. இவை உடல் முழுவதும் வெண்மை நிறத்துடன் ஆங்காங்கே உடலில் மேற்பரப்பில் சிற்சில கரும்புள்ளிகளுடன் காணப்படும். அகன்ற முகத்துடன் விரைப்பான காதுகளையும் அதிக நீளமில்லாத மூக்கினையும் பெற்றிருக்கும். யார்ஷயர் பன்றிகள் தீவன மற்றும் விகிதம் அதிகம் கொண்டவை. லேண்ட்ரேஸ். இந்த இனம் டென்மார்க் நாட்டை சார்ந்தது. வெண்மை நிறத்துடன் காணப்படும். உடலில் மிக அரிதாக கரும்புள்ளிகள் காணப்படும். இவற்றின் முகம் நீளமாகவும் காதுகள் தொங்கிக் கொண்டும் இருக்கும். இவற்றின் பாலூட்டும் திறன் நன்றாக காணப்படுகின்றது. தரம் உயர்த்தப்பட்ட பன்றிகள். இந்தியாவிலுள்ள நாட்டுப் பன்றிகள் அதிக வெப்பத்தையும் சிறந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் கொண்டவையாகும். மேலை நாட்டின் வெண்பன்றிகள் நல்ல வளர்ச்சியும் உற்பத்தி திறனும் உடையவையாகும். இதனை கருத்தில் கொண்டு நம் நாட்டின் பெண் பன்றியை வெளிநாட்டின் ஆண் பன்றியோடு இனப்பெருக்கத்துக்கு உட்படுத்தி தரம் உயர்த்தப்பட்ட பன்றிகள் பெறப்படுகின்றன. இந்த வகை பன்றிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி, இனப்பெருக்கத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சியை பெற்றுள்ளன. நமது நாட்டு பன்றிகள் பெரிய வெள்ளையார், ஷயர் மற்றும் லேண்ட்ரேஸ் இனங்களைக் கொண்டு தரம் உயர்த்தப்படுகின்றது. மேலும் பெரிய வெள்ளையார், ஷயார், லேண்ட்ரேஸ் மற்றும் டியூராக் ஆகிய மூன்று இனங்களைக் கொண்டு கலப்பினப்பெருக்கம் செய்வதன் மூலம் முக்கூட்டு கலப்பின பன்றிகள் குறைந்த கொழுப்பு தடிமனுடன் உருவாக்கப்பட்டு அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. வெண்பன்றிகளுக்கான கொட்டகை அமைத்தல். வெண்பன்றிகள் தட்பவெப்ப நிலை வேறுபாடுகளால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது. இவற்றை பூர்வீகம் குளிர்பிரதேசம் ஆகையால் நம் வெப்ப பிரதேசத்தில் இவற்றை வளர்க்க முற்படும்போது மிகுந்த அயர்வு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. மேலும் பன்றி குட்டிகளிடம் தன் உடல் வெப்பநிலையை நிலைப்படுத்தும் தன்மை வெகுவாக குறைந்து காணப்படுகின்றது. இதற்கு காரணம் பன்றிகளின் உடலில் வியர்வை சுரப்பிகள் கிடையாது. எனவே வெண்பன்றிகளில் இருந்து அதிக உற்பத்தி திறனை பெற நல்ல பராமரிப்பு முறைகளும் சிறந்த கொட்டகை அமைப்பும் அவசியமாகின்றது. வெண்பன்றிகளின் கொட்டகை அமைப்பு சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பும் நல்ல காற்றோட்ட வசதியும் கொடுக்கக்கூடிய வகையில் நீலவாக்கில் கிழக்கு மேற்கு திசையில் அமைக்க வேண்டும். சுற்றுப்புறத்தின் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரித்தல், பன்றிகளின் தீவனம் உட்கொள்ளும் அளவு, தீவனம் மாற்றுத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். பண்ணையை சுற்றிலும் தீவன புல்வெளிகள் மற்றும் நிழல் தரும் மரவகைகள் அமைப்பதன் மூலம் பன்றிகளை வெயிலில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பண்ணை வீட்டில் வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு ஏற்பவும் பன்றிகளின் வயதுக்கு ஏற்பவும் தனிப்பட்ட பரிவுகள் ஏற்படுத்த வேண்டும். கொட்டகையினுள் பெண் மற்றும் ஆண் பன்றி, குட்டியினும் பன்றி மற்றும் குட்டியினுக்கான தனித்தனி அறைகள் அமைக்கப்பட வேண்டும். கொட்டகையினுள் பாதி பரப்பளவிற்கு மேற்கூடியதாகவும் பாதி பரப்பு திறன் வெளியாகவும் இருக்க வேண்டும். தீவன பராமரிப்பு. வெண்பன்றி வளர்ப்பில் தீவனத்திற்கு தேவைப்படும் முதலீடு சராசரியாக 75% இருக்கிறது. ஆகையால் தீவனத்தை மிகவும் சிக்கனமாக அதன் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அளவு அளித்தல் வேண்டும். பன்றிகளுக்கு 1 கிலோ எடை உற்பத்திக்கு தேவையான தீவனம் கோழிகளுக்கு அடுத்தபடியாக குறைவானதாக உள்ளது. வெண்பன்றிகள் தாம் உட்கொள்ளும் ஒவ்வொரு 4 கிலோ தீவனத்தையும் 1 கிலோ உடல் எடையாக மாற்றும் திறன் கொண்டவையாகும். வெண்பன்றி வளர்ப்பில் தீவன செலவை குறைக்க பெரும்பாலும் சமையல் கூட கழிவுகள் மற்றும் விடுதி உணவு கழிவுகள், காய்கறி அங்கன் கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு சமச்சீரான உணவு அளிக்க வேண்டும். பன்றிகளுக்கான அடர் தீவனத்தில் தானிய வகைகளான மக்காச்சோளம், அரிசி, கோதுமை போன்றவற்றையும் புரதம் அதிகமுள்ள சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மீன் தூள் மற்றும் கோதுமை தவிடு, அரிசி தவிடு ஆகியவற்றையும் உயிர்ச்சத்து மற்றும் தாது உப்பு கலவைகளும் தேவையான அளவு சரிவிகிதத்தில் இருக்க வேண்டும். பன்றிகளின் உணவு தேவையில் போதுமான அளவு நார்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்துக்கள் இருக்க வேண்டும். இதற்காக குதிரை மசால், வேலி மசால், ஸ்டைலோ, சிவப்பு குளோவர், ஜூடான் புல் போன்ற பசுந்தீவனங்களை பயிரிட்டு அவ்வப்போது அறுத்து தீவனமாக அளிக்க வேண்டும். பொதுவாக பன்றிகளின் உணவூட்டம் சமச்சீர் விகிதத்தில் அமைய வேண்டும். கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், அயோடின், இரும்பு, தாமிரம், கோபால்ட், மாங்கனீசு, சிங்க், செலினியம் ஆகியவை மிகவும் தேவையான தாது உப்புக்களாகும். இன்றைய சூழலில் பன்றிகளுக்கு கலப்பு தீவனம் இல்லாமல் வெறும் உணவு கூட கழிவுகளை மட்டும் தீவனமாக அளிக்கும்போது

0: பல்வேறு தாது உப்புகள் மற்றும் வைட்டமின்களின் குறைபாடுகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி குறைவு ஏற்படுகிறது. இதனை சரி செய்ய பன்றிகளின் வயது மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ப வைட்டமின்கள் தாது உப்பு கலவையை தினசரி அளித்து வர வேண்டும். கொட்டகைகளில் அடைத்து பன்றிகளை பராமரிக்கும் சூழ்நிலையில் பன்றிகள் இயற்கையாக மண்ணிலிருந்து பெறும் உயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புகளை பெற முடிவதில்லை. அதனால் அவற்றை தீவனத்தின் மூலம் அளிக்க வேண்டும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார்,
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, மூன்று முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின்போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கையளவில் ஏற்றுக் கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.

0: என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 8:05.

0: மயிலிறகாய் மணதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நேயர்களே, நம்ம நினைத்தால இணைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச 70s 80s வந்த பாடல்களை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் நமக்கு வந்த காலர்ஸே திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கறனால புதுசாக வர நம்ம நேயர்களுக்கு வந்து லைன் கிடைக்கிறதுல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தொடர்பு கொண்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்ச்சியில் பேசினவங்க கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு உங்களோட விருப்ப பாடலாம் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ஒளிபரப்புறோம். ஆனால் புதிய நேயர்களுக்கு நம்ம வந்து இப்போது வாய்ப்பு கொடுக்கலாம். புதிய நேயர்கள் உங்களுக்கு ஒருவேளை லைன் கிடைக்கல அப்படின்னா 8300 1901 அப்படின்ற இந்த இணைப்புக்கு நீங்கள் கூப்பிடுங்க. மற்றவங்க 9344 1001 1 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300 1901 1 8. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக.

பொல்லாதவன் திரைப்படத்தில் இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களே. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் சுகன்யா சென்னையிலிருந்து.

0: Minister to introduce the bill. Introduction of the bill was approved by the House through a voice vote. After the introduction of the bill, the Deputy Chairman, amid the noisy scenes in the Upper House, adjourned the House for the day. This is the fifth day in succession that the Upper House has witnessed noisy scenes on the protest by students at Jantar Mantar on the issue of paper leak in NEET Medical College entrance examination. The opposition is protesting the brutal lathi charge on thousands of students, protesting against the leak in the NEET exam and demanding accountability from the government in the matter. They are demanding the resignation of Education Minister Dharmendra Pradhan. Even as the government has said that it is ready for a discussion in the House on the leak in the NEET examination, the opposition has said that only after the Education Minister Dharmendra Pradhan resigns can a discussion be held. The deadlock between the government and opposition on the issue has in the last week led to repeated adjournments of the Upper House, which was eventually adjourned for the day without conducting any business. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. என்ன பாடல் கேக்குறாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே.
1: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
1: சொல்லுங்க ரவிச்சந்திரன், எப்படி இருக்குங்க ஊட்டி?
3: ஊட்டியில் இப்ப ஒரு லேசான காற்று இடமாகத்தான் இருக்கிறது அன்பு அறிவிப்பாளரே. இந்த ரசிப்பவர்களுக்கு தண்டலாகி இருக்கிறது, மற்றவர்களுக்கு முடிவாகி இருக்கிறது. ஆனாலும் ஜர்க்கின் போட வேண்டும், சொட்டர் ஒர்க் போட வேண்டும், குடும்ப தொட்டி அணிய வேண்டும்.
1: விட்டீங்களே.
3: ஆமா, இது போன்ற ஒரு சூழ்நிலை இப்ப ஒரு ஊட்டியில இருக்கிறது. இந்த அன்றாட சூழ்நிலையில் ஒரு பாடல் வேண்டும் அன்பு அறிவிப்பாளரே.
1: என்ன பாடல் சொல்லுங்க?
3: கண்டம் வந்து பாடுகின்றான் என்ற ஒரு அருமையான பாடலை காற்றலையில் மிதக்க விடுங்கள், இரவு எளிதாகட்டும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்கான அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி.

0: நேர்களே, இரட்டை வால் குருவி திரைப்படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல எஸ் ஜானகி குரல் அந்த பாடலை கேட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு நேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன். இன்னைக்கு முதல் முறையா உங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்குதான் பேசுறேன் முதல்.
0: இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லா நேயர்களுமே வந்து உங்களை
1: இல்ல வேற எந்த நேர்ச்சியும் நான் வரல.
0: அதுதான் அதுதான், எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கப்போ.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு எங்களுக்குமே மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது.
1: ஏன்னா உங்க அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க 10-15 நாள் முன்னாடி, அதுல இருந்து அதுமாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
0: சூப்பர் சூப்பருங்க, அதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். ஏன்னா புதுசா வரவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா, கண்டிப்பா
0: கண்டிப்பாங்க. என்ன
1: பாடல்? ஒருதல் ஏதாகும் பாடல் வந்து வாசம் இல்லாம இருக்குது.
0: ரொம்ப அழகான பாடல், கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: நன்றி மேடம்,
0: அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல டி ராஜேந்திர இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. அடுத்த பாடல் ஒரு வாட்ஸ்அப் விருப்ப பாடல், கேட்டுட்டு வாங்க.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கங்க
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுறேன்
0: சார். சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பா கேட்டுருக்கேன். சாயந்தரம் 4 மணிக்கும் கேட்டேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து எதிரும் புயிரும் அட்டகாசமா பண்ணியிருந்தீங்க.
0: சரிங்க,
1: ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருந்தது நிகழ்ச்சி. நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன், கண்டிப்பா எனக்கு லயம் கிடைக்கல. கண்டிப்பா எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தங்க மக்கான் திரைப்படம் பாடல் பாத்தீங்கன்னா ராத்திரியில் பூத்தி இருக்கும் அந்த படம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க. நன்றி சார்.

0: நேரம் 8:50 45 நொடி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கங்க.
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: கண்டிப்பா நல்ல கதவு, இது திரைப்படத்தின் பெயர். எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் இளையராஜா ஐயாவும் இணைந்து இசையமைத்திருக்கிறாங்க. அதுல இருந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதான்னு. இந்த பாட்டினுடைய இசை, காட்சி அமைப்பு, வரிகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இரவு நேரத்துக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் இந்த பாடல் கேட்க.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இனிமையான பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: ஆமா, இந்த பாடலை ஒலிபரப்புறீங்களா கேட்ட மகள் எல்லாம்?
0: கண்டிப்பா.

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
0: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல்நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்தில இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
4: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
4: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
4: கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh meet CJP delegation in New Delhi. Cabinet Committee on Economic Affairs approves new rail lines in Karnataka, Andhra Pradesh, and new chemical park scheme to boost industrial growth. Heavy rains continue to lash several parts of Gujarat, affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறையை வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
4: மொத்தம்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பத்திரிகை துறையில்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்?
4: ஒன்று என்னென்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதுல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அப்படி பாக்குற பட்சத்துல மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு?
4: மேல் படிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் இந்த மேல் படிப்புல நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலாம்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
4: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் தான், பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆகிட்டு இருந்தது. இப்போ அது வந்து ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தியை ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து ப்ரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளு புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தினுடைய செய்தியை வந்து சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம்.
5: நிச்சயமா சார், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போது யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது?
4: இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராகிட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூபில் வந்து அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தி அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியாக வராது,
5: சரியான
4: செய்தியா சேராதுன்றீங்களா? சேராது. விளக்கி எழுதும் போது கான்டெக்ஸ்டையும் உள்ளுக்கு கொண்டு வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த செய்தி வந்து வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில் அது வந்து எப்படி

0: விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாமல் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்டாட்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும், மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிந்தல், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு, இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
0: ஒன்று என்னன்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆயிருக்கு, ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில் படிக்கிறவங்க இப்படி வந்துட்டே இருக்குது. மற்ற இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள் சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது, சேர்ந்து ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்ப ஊடகங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்கு சார்?
0: நீங்க மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த பிறகு மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பாத்தீங்கன்னா முந்தைய வந்து சோசியல் மீடியால அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்துல ஒரு செய்தியை சென்றடைறதுக்கு விரும்புறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்திய செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினைச்சோன்னா வந்து ஷார்ட் அவுட் கொடுக்கறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்கறது பண்ணணும். கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம் சொல்றாங்க. பல தரப்பட்ட மீடியா, ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட்டாக அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஹியில் பி கிவிங் த நியூஸ் ஃபார் வெப்சைட்டு, அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்லேருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மல்டி சைடடாக கொடுக்குறது உண்டு, இன்னும் யூடியூப்பில் தனியாக போடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்டாட் இருக்கணும், பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம். எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடராக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகைகளை வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவாக இருக்கு. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியாவில் அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட முறையில் செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு, மீடியா அப்படின்னு சொல்லும் போது அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவா இருந்தாலும் செய்தி கரெக்டா அவங்களை போய் சேரணும் அப்படின்றதுதான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
0: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமாக வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலானோர் சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியதை அதில் அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்த ஆராய்தலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்களும் வந்து ஜேர்னலிசத்தில் நாட்டமாக அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
1: நிச்சயமா சார், அதாவது பொது நல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
0: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது. பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்ததுமோனா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் சொல்லும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டி மீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் போற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம், அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்போ மல்டிமீடியா விஸ்காம் பத்தி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில வந்து இந்தந்த படிப்புகள்ல வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஆமா, இப்போ நீங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ இருக்கு, ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு. மீடியாக்குன்னு வேணும்னா அது மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையதாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
1: நிச்சயமா சார், இப்போ சினிமா துறையில அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதுல ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
0: ஆமா கண்டிப்பா, விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸ்ல வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறான்னு நினச்சோம். நிறைய ரஷ்ஷஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்ஷஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்றத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரி இருக்கு. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அதனால சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான், எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் அ மெயின் திங்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தேன்னா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள் இணைய

0: தளம் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். முதலில் முத்து மோமு தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சூரியகாந்தம், ஆதி தாளம்.

திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். அடுத்து ஏமி நேரமு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நிறைவாக கண்ணில் கலந்தான் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, ராகம் விருத்தம், தாளம் ராகமாளிகை.

இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 kHz. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கியிருக்கிறது கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா குரல்களில் மௌனம் சம்மதம்.

நேரம் 10:54 40 நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக மைக்கேல் மதன காமராஜன் பட பாடல், கமல்ஹாசன் எஸ் ஜானகி குரல்களில்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 88%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம்

0: 76%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம், 9:00 அரங்கிசை, மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். தொடர்ந்து பெண்களின் புதிய பயணம் உரை வழங்குபவர் ஆர் ராகபவித்ரா. தொடர்ந்து இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் பூஜா ஆகியன இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் உரைச்சித்திரம், எழுதியவர் வி நந்தினி. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வா உ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி பிரேமலட்சுமி அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30 ஆகிய நேரங்களில் திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், சோழர்கால செப்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் ஆங்கில நிகழ்ச்சி, உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். 10:00 அகில பாரத இசை அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Union Cabinet today approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. In a video message yesterday, Prime Minister Modi had announced about bringing a bill with provisions of strong action in cases of paper leaks. Meanwhile, in a major bid to bring out serious examination reforms, the National Testing Agency has terminated 47 officials from service. According to sources, legal and criminal action will also be taken against some of these officials. This is part of a complete overhaul of NTA.